0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: வாசிப்பது ரஜி கிருபா. மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன பேரணியின் போது நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2026 அக்டோபர் மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை தற்போதைய நிலையில் பேணுவதற்கு லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் முடிவு செய்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுவனை பயன்படுத்தியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கனடாவில் வட்டி வீதங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் பலர் குறுகிய கால அடமானங்களை தேர்ந்தெடுத்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு புதிய சவால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் முக்கிய பாலமொன்றின் மீது ரஷ்ய ரோடான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஜெர்மன் சான்சிலர் பிரெட்ரிக் மெட்ரிஸ் திடீர் விஜயமாக கீவ் சென்றுள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசேரதேரரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களின் ஆதரவு கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சீனா, வியட்நாம் மற்றும் சென்னை இடையே புதிய மாதாந்த கொள்கலன் சரக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நான்டக்கெட் கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட விமானத்தின் பாகங்கள் காணாமல் போன விமானத்துடன் தொடர்புடையவை என அமெரிக்க கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில மருந்தகங்கள் பயன்படுத்தி அல்லது அவற்றின் போர்வையில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தேஜஸ் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் விமானப்படையின் செயல்திறனை பாதிக்கும் என இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அல்பர்டா பிரிவினைவாத இயக்கத்துடன் அமெரிக்க குடியரசு கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செயற்பட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவில் இஸ்ரேல் எந்த ஒரு இராணுவ பிரசன்னத்தையும் ஏற்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கப் போவதில்லை என சோமாலிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 20 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். கதைக்கான சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-66-4422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு குருவி வந்து ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் பாட்டு படிக்குமா. அப்படி பாட்டு படிக்கும் பொழுது ஒரு நாள் காலை பொழுதில் அது பாட்டு படிக்கும் பொழுது அது ஒரு பாட்டினுடைய ஒரு வரியை வந்து மறந்து விட்டதா. ஆனால் அதை பார்த்து அங்கிருந்த மற்ற விலங்குகள் எதுவுமே சொல்லவில்லையா. ஆனால் அங்கிருந்த ஒரு காக்கா மட்டும் சொல்லிச்சாம், நீ என்ன இவ்வளவு கேவலமாக பாட்டு படிக்கிறாய் என்று. அதை கேட்டு அந்த குருவி வந்து அந்த நாள் இரவு பொழுது வரைக்குமே ஒரு விடயத்தை யோசித்து கொண்டே இருந்தது. ஒரு விடயத்தை அது யோசித்து கொண்டே இருந்ததாம். அது என்ன விடயமாக இருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, பாடல் மட்டும் தாங்கண்டா, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: புத்திரன், ஹாய், சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: கிரேட், தேங்க் யூ.
0: என்ன பாடல் தெரிவு?
1: கேத்தி வச்ச சாங்.
0: என்ன பாட?
1: கேத்தி வச்ச சாங்.
0: நீ ஏத்தி வச்ச நெருப்படம். ஆமா, அந்த பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடிய பாடல். இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: ஓகே, பை.
0: நன்றி.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நாங்க பவான் கேக்குறேன்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சுகமா இருக்கிறேன். உங்க நிகழ்ச்சி பாக்கலாம் கேட்டாண்டு.
3: எப்படி இருக்கு வென்கூவர் காலநிலை?
4: வென்கூவர்ல சன்ஷைனா இருக்கு, 20 டிகிரிஸ் இருக்குது. ஆஹா, குளிர்ல நீங்க வந்தோம்.
3: நல்ல ஒரு காலநிலை,
4: நல்லா இருக்கு. அவ்வளவு குளிர் விழாவில் போட்டே இல்லை.
3: நல்லது. நீங்க என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு இந்த பர்வராம் படத்துல இருந்து ஒரு
3: கேட்டு மகளுங்கள். நன்றி, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: நேற்று ராத்திரி அம்மா துக்கம் போச்சு அம்மா, ரெண்டு ஜாமா வாழ்ந்த பாடல், ஜானகி எஸ்பியும் ஜானகி அம்மா பாடிய பாடல்,
1: சகலகலா வல்லவன் திரைப்படம். கேட்ட மக்களுங்கள் நன்றி, தொடர்ந்து சந்திப்பா.
2: கட்டாயம் நன்றி.

0: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticoya, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பத்தா படத்திலே இருந்து ஊரோட அந்த பாடலுக்கு ஒரு புது பாடல்.
1: புது பாடல், நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
2: கதையா சொல்லுங்க. கேட்டான்,
1: அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு குருவி வந்து ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுல பாட்டு படிக்குமா. அப்படி பாட்டு படிக்கும் பொழுது ஒரு நாள் அது ஒரு அந்த அந்த பாட்டினுடைய ஒரு வரியை தவறுதலாக மறந்து விட்டதான். ஆனால் அதை பார்த்து மெட்ட விலங்குகள் எல்லாமே எதுவுமே சொல்லவில்லையாம். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காக்கா மட்டும் சொல்லிச்சான், நீ என்ன இவ்வளவு கேவலமாக பாட்டு படிக்கிறாயின். அதை கேட்டு அந்த குருவி வந்து அந்த அந்த நாள் இரவு பொழுது வரைக்குமே ஜோசித்து கொண்டே இருந்ததாம். அது என்ன விடயத்தை ஜோசித்திருக்கும், என்னத்தை ஜோசித்திருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்களுடைய பாணியில
2: நீங்க சத்தத்தையே அது ஜோசிச்சிருக்கு. இவன்ட சத்தத்தையே நானே நான் முழுக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்ப ஒரு வார்த்தை தவறுனதுக்கு போடி சொல்றாரு.
1: எப்படி சொல்றாரு?
2: தான் தண்டை முழுக்க பார்க்காம இந்த நான் விட்ட ஒரு சின்ன பிள்ளைய வச்சு என்ன சொல்றதான்னு சொல்லிச்சு.
1: அப்படி சொல்லிருக்கோம். பார்ப்போம். உங்களுடைய பாடல் கேட்டு மாக்கிறீங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து சாய் அபேக்கருடைய இசையமைப்பில், கானா ஜீவா மற்றும் விக்கியின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா, எப்படி? நலமா இருக்குங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நலமா, உற்சாகமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, உங்களோட நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
1: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டுலாம் முடிஞ்சுமா?
1: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடு?
2: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையும் பாதி போல அந்த பாட்டு.
1: நீங்க உங்களுக்கு சிரிப்பு நல்லது. பாடல் கேட்டு பாக்குறீங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி மேம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல SPB அவர்கள் பாடிய பாடல்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து குழலுவதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டும் கேட்கலைங்கிற பாடல்.
1: சித்ராமா பாடிய பாடல்.
2: ஆமாம், அந்த பாடல் கேட்போம்.
1: நாங்க சொன்ன கதை கேட்டீங்களா?
2: கதை கேட்டேன். கதையில நீங்க நிறைய அது முழுசா இல்ல, நிறைய கட் பண்ணிட்டீங்க. அந்த குறி வந்து பல வாரம் யோசிச்சிருக்கலாம். ஒண்ணு வந்து அந்த மனம் உடைஞ்சி நம்ம வந்து தப்பா பாடிட்டோமோ, பயிற்சி எடுத்து நல்லா பாடிக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த காக்கா கண்டா இந்த காக்கா குரல் அவங்க கிட்டனும் 800 தாண்டி ஓடிடுவான், அது நம்ம மேல பொறாம அதனாலதான் கேக்குது, நம்ம பட்ட போறோம் அப்படின்னு பாடியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து நாளைக்கு வந்து நல்லா பாடி, இல்ல இல்ல நம்ம எல்லாரும் பாடி அவமானப்படுத்தி பல வாரம் பாடு மனசு போட்டு அது யோசிச்சிருக்கலாம். சோ ஒரு சிந்தனையும் கிடையாது, பல வாரம் யோசிச்சிருக்கலாம், அது எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ மனம் திரிந்து கூட போகலாம், நல்லது நல்லதா நல்லதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயிற்சி எடுத்து பண்ணலாம் கூட போயிருக்கலாம். அதான் அதான் நல்லதா, நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. தப்பு ஒருத்தவங்க சுட்டி காட்டினா மேல கோபப்படாம அதை நம்ம திருத்திட்டு அவங்கள மறுபடியும் கவரணும், அதுதான் நீதி, கதையோட நீதி. ஆமா, ஆனா சில பேர் தப்பா பண்ணாலும் அதை சாதகமா பயன்படுத்திக்கலாம், அது வந்து அந்த குருவிக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டுக்கார ஒரு புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா வீட்டுல வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருந்திருக்காங்க, அன்னைக்கு சனி ஞாயிறு நல்ல வீட்டுல வெளியில வெயில், நம்மளும் நல்ல வெயில் கொடுத்துமே, இந்த அம்மா வந்து வடங்கு நல்லா வெளியில போட்டு காய வச்சிருக்கு. காய வச்சுட்டு புருஷன் கூப்பிட்டியோ, தண்டமா தின்னு தானே உட்காந்துருக்க, வெளியில உட்காந்து 2 மணி நேரம் வடகு காயற வரையும் நீ வந்து அது பாதுகாக்கணும், குருவி காக்கா எதுவும் வந்து திங்கிற குத்திட்டு போயிடக்கூடாது, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு போய் கடையில போய் காய் வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்கு. சரி நான் பண்றேம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னா, என்னன்னா சொல்லு, நீ கிச்சன்ல ரூம்ல தான் இருக்க, நீ அப்படி டீ இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டே பாடு, நானும் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கேன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் இது கவல் காக்கன்னு சொல்லிட்டு போட்டான். அதை விட பாடிட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கும்போது இவ இந்த அம்மா எட்டி பார்த்து எல்லாம் அப்படியே இருக்க பரவாயில்லையே, போய் நீ வாங்கிட்டு வந்து காய் இந்த வாங்கிட்டு வந்தாங்க அப்படி திருப்பி கொடுத்துட்டான். என்ன இது ஒண்ணு, நீ எப்ப போய் வாங்கிட்டு, நீ பாட்டு பாட்டுல வர்ற குருவிகள் பயந்து ஓடி போச்சு, மிருகம் பாடுதுன்னு அதே காவல உன் பாட்டே காவலாச்சு
1: சொல்லிட்டேன்.
2: அதுக்கப்புறம் அவன் சும்மா அவனை சுத்தி அவரை விழுந்து அப்ப அதுக்கப்புறம் அவன் உடம்பு நல்லா வளர்ந்துருக்கும், நீங்களும் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா.
1: ஆமா, அழகான கதைகள், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்களுடைய பாடலை கேட்டு மகனுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம். ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு குருவி வந்து ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் பாட்டு படிக்குமா. அப்படி பாட்டு படிக்கும் பொழுது ஒரு நாள் அது அந்த பாட்டினுடைய ஒரு வரியை தவறுதலாக மறந்து விட்டதான். அதை பார்த்து அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் எதுவுமே சொல்லவில்லையா. ஆனால் அங்கே இருந்த ஒரு காக்கா மட்டும் சொல்லிச்சாம், நீ என்ன இவ்வளவு கேவலமாக பாட்டு படிக்கிறாய் என்று. இதை கேட்ட உடனே அந்த குருவி வந்து அந்த நாள் இரவு பொழுது வரைக்குமே அது பலதை ஜோசித்து கொண்டே இருந்ததுதான். அதை என்ன ஜோசித்திருக்கும், யாரைப்படி ஜோசித்திருக்கும் அப்படின்லாம் நீங்கள் தான் அந்த கதையை உங்கள் பாணியில் நிறைவு செய்ய சொன்னேன். நீங்கள் அந்த கதையை, அழகான பாணியை நீங்கள் நிறைவு செய்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அந்த குருவி என்ன நினைத்ததுன்றா, அது வந்து அழகான பாடினதை பற்றியோ அல்லது விலங்குகள் ஏதும் சொல்லாததை பற்றியோ அதை ஜோசிக்கவே இல்லை. அது தப்பான அந்த கமெண்ட் பண்ணின அந்த காக்காவை பற்றி தான் ஜோசித்திருக்கும். அதை ஜோசித்தாது அடுத்த நாள் என்ன செய்தேன், காலை பொழுதுல அந்த மரத்துக்கு வருது. ஆனால் அது அந்த தனக்கு அப்படி சொன்னதை நினைத்து, தான் பிள்ளையாக பாட்டு படிப்பேனோ அல்லது மற்ற விலங்குகளும் தன்னை ஏதாவது குற்றம் சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து அது பாட்டு படிக்காமலே அதை விட்டு விடுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆந்தை வந்து கேட்குது அந்த குருவியிடம், நீ ஏன் இப்பொழுது எல்லாம் பாட்டு படிப்பதே இல்லை என்று. அதற்கு அந்த குருவி சொல்லுது, நான் நல்லா பாடுறேனான் எனக்கே தெரியவில்லை என்று. அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அந்த அந்த ஆந்தை சொல்கிறது, நீ வந்து இவ்வளவு நல்லா பாட்டு இவ்வளவு நாளும் பாடிக்கொண்டிருந்தாய், அந்த ஒரு ஒரு பேடான ஒரு விடயம் உனக்கு நடந்தபடியா நீ ஏன் அப்படி உன்னுடைய பாட வேண்டாம் என்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் என்று கேட்டுதான். இதையெல்லாம் நீ முதலெல்லாம் நல்லா தானே பாட்டு பாடினா என்று கேட்டுதான். இதையெல்லாம் கேட்டு அந்த பறவை அப்போதான் ஜோசிக்க ஆரம்பிச்சுதான். இதே போல தான் நாங்களும் ஒரு 100 நல்ல விஷயங்களை நாங்கள் செய்திருப்போம். ஆனால் ஒரு தப்பான ஒரு விடயத்தால் ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் எங்களுக்கு வரும்பொழுது தான் எங்களால்

அடுத்த ஸ்டெப்புக்கு கூட போக விடாமல் அது எங்களை தடுத்து விடுகிறது. எல்லோருடைய தோல்விகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய படிக்கல்களாக எங்களுக்கு அமைகிறது. உலகத்தில் வந்து ஜெயித்தவர்கள் எல்லாருமே தோல்வியில் இருந்து தான் அதை லேர்ன் பண்ணி தங்களுடைய அடுத்த முயற்சியை செய்து வெற்றி பெற்றிருப்பார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த நெகட்டிவ் கமெண்டோ இல்லது எங்களுக்கான ஃபெயிலியரோ எங்களுக்கான தோல்விகளோ வந்து எங்களை அதோ உங்கள் முயற்சியாக அதை நாங்கள் எடுத்து செய்து கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் முயற்சி செய்து அதிலிருந்து வெற்றி பெறதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: வாசிப்பது ராஜி கிருபா. இலங்கையில் கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 9 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் அவர்களது இழுவை படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் எய்ட்ஸ் நோய் தொடர்பாக கண்காணிக்கும் அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2025 ஆண்டில் புதிய HIV தொற்றுகள் அதிகரித்த 21 நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா முன்வைத்துள்ள போர் நிறுத்த திட்டத்தை உக்ரைன் வரவேற்றுள்ளது. ஒன்டாரியோவில் நடைபெறவுள்ள நகரசபை தேர்தலில் போட்டியிடும் பெரும்பாலான வேட்பாளர்கள் நகர முதல்வர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வலுவான அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவில் கலிலின்கிராட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட ரஷ்யாவின் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்த தயார் என ஜனாதிபதி விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன பேரணியின் போது நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2026 அக்டோபர் மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை தற்பொழுதைய நிலையில் பேணுவதற்கு லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் முடிவு செய்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுவனை பயன்படுத்தியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கனடாவின் வட்டி வீதங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் பலர் குறுகிய கால அடமானங்களை தேர்ந்தெடுத்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு புதிய சவால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் முக்கிய பாலம் ஒன்றின் மீது ரஷ்ய ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் ஜெர்மன் சான்சிலர் பிரெட்ரிக் மெட்ரிஸ் திடீர் விஜயமாக கீவ் சென்றுள்ளார். பொதுப்பணசீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞான சீரதேரரை நாளை வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜ அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களிடம் ஆதரவு கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சீனா, வியட்நாம் மற்றும் சென்னை இடையே புதிய மாதாந்த கொள்கலன் சரக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நான்டக்கெட் கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட விமானத்தின் பாகங்கள் காணாமல் போன விமானத்துடன் தொடர்புடையவை என அமெரிக்க கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமத்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில மருந்தகங்களை பயன்படுத்தி அல்லது அவற்றின் போர்வையில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தேஜஸ் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் விமானப்படையின் செயல்திறனை பாதிக்கும் என இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அல்பர்டா பிரிவினைவாத இயக்கத்துடன் அமெரிக்கா குடியரசு கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செயற்பட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவில் இஸ்ரேல் எந்த ஒரு இராணுவ பிரச்சினத்தையும் ஏற்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கப் போவதில்லை என சோமாலிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 18 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 °C, வரும் புதன்கிழமை 20 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை இதயராக்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராக்கம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 2.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: மறக்குமா நெஞ்சம் என்ற தலைப்பெண்கள் ஒரு சிறு கவிதை. என் மூளைக்குள் ஒரு குப்பை கிடங்கை நானே கட்டி வைத்திருக்கின்றேன். நினைவுகள், வருத்தங்கள், நடக்காத சம்பவங்கள், துரோகங்கள், அவமானங்கள், தலைவலிகள் எதையும் தூக்கி எறியாமல் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்திருக்கின்றேன். ஒரு நாள் இவை எல்லாம் தேவையில்லாதவை என்று தெரிந்தும் அதை குப்பையின் மேல் நின்று கொண்டே வாழவும் பழகிவிட்டேன். காலம் சிலவற்றை உறக்க வைத்தது, அதிலிருந்து நானும் கொஞ்சம் வளர்ந்தேன். ஆனால் சில குப்பைகள் மட்டும் காலத்திற்கும் மக்கவில்லை. அவை இன்னும் என் மனதின் இருட்டான மூளையில் கிடந்து கொண்டிருக்கின்றன.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: இதயராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: இனிய வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: இது போதும் எனக்கு அந்த தலைப்பில் படித்ததை பிடித்த கவிதை.
1: சொல்லுங்க.
2: அதிகாலை ஒளிகள், 5 மணி பறவைகள், இடற்கதவு தட்டும் சூரிய விடல், பள்ளி அழிச்சு பாடும் உன் பாத கொலசு, உன் கண்ணில் விடும் என் கண்கள், இது போதும் எனக்கு. தண்ணீர் போலவே வெந்நீர், சுகந்தம் பரப்பும் துவாலை, குளிர் பாறைக்குள் குற்றாலம், நான் குளிக்க நனையும் நீ, இது போதும் எனக்கு. ஒளியே மழை, வடிக்கை பார்க்க ஜன்னல், ஒற்றை நாக்காளி, அதில் நீயும் நானும், இது போதும் எனக்கு. குளத்தம் கரை குளிக்கும் பறவைகள், சிறகு உளத்தரிக்கும் துளிகள், முகம் துடைக்க உன் முந்தானை, இது போதும் எனக்கு. நிலா உலகும் இடவு, திசை தொலைத்த காடு, ஒட்டையடி பாதை, உன்னோடு பொடி நடை, இது போதும் எனக்கு. மரங்கள் நடுங்கும் மார்கழி, ரத்தம் உறையும் குளிர், உஷ்ணம் ஜாசிக்கும் உடல், ஒற்றை பார்வை போர்வை, பரஸ்பர பட்பம், இது போதும் எனக்கு. நிலா தட்டு நட்சத்திர சோறு, கைகாலுவ கடல், கை துடைக்க மிருகம், கனவில் விழிப்பில் தேவத்தில் பக்கத்தில் நீ, இது போதும் எனக்கு. தபோவன குடில், தரை கோதும் மரங்கள், நொட்டி அடிக்கும் தண்டல், ஆட்டோடு இசை, வசதிக்கு ஊஞ்சல், வாசிக்க காவியம் பக்கம், அடையாளம் வைக்க உன் கூந்தல், உதிருக்கும் ஓரிரு பூ, இது போதும் எனக்கு. பூ போன்ற சோறு, பொறிக்காத கீரை, காய்ந்த பழங்கள், காய்கறி சாறு, பரிமாற நீ, பசியார நாம், இது போதும் எனக்கு. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், பிரம்பு நாற்காலி, பிரம்பஞ்ச ஞானம், நிறைந்த மௌனம், நீ பாடும் கீதம், இது போதும் எனக்கு. அதிராத சிரிப்பு, அனிச்ச பேச்சு, உற்சாக பார்வை, உயிர் பாராட்டு, நல்ல கவிதை மேல் விழும் உளுந்து வழியும் முன் ஒரு சொட்டு கண்ணீர் இருந்தால் போதும் எது வேண்டும் எனக்கு. அவ்வளவுதான்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: இந்திய திரைப்படத்தில் பச்சை கிளிகள் தோளோடு.
1: பச்சை கிளிகள் தோளோடு, ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த திரைப்படம் 1996 வந்த திரைப்படம். கே.ஜே.ஜேசுதாசின் குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரசாத் பேசுறேன். எப்படி இருங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாடல வாக்கியாக அடுத்தது நாடன் தெரியல சோதைய நான்
1: சொல்லுங்க. உங்களுடைய கவிதையை கேட்போம் சொல்லுங்க.
2: சொல்றேன், நட்பு கவிதை. யார் செய்த புண்ணியமோ சாமந்தை கிடைத்த வரமே நட்பு. விண்ணில் நிறக்கும் மின்னிலவை மண்ணில் தவிக்கும் கடலைகள் தொட்டு விடுவதில்லை. ஆயினும் அவற்றிடையே ஓர் அதீத பந்தம் உண்டு. அதே போலதான் நாமும் அவதரித்த இந்நாள் வரை முகவரிகள் அறியா முகந்தன்னை வெளிநோக்க அகத்தோடு ஆன்ம மொழிகள் பேசிக்கொண்ட விண்ணடை பந்தமாய் மலர்ந்த நம் தூய நட்பின் அன்பின் பேராளத்தில் என் ஆன்மாவின் இணையாக உன்னை கண்டேன். அன்பின் பேராளத்தில் என் ஆன்மாவின் இணையாக உன்னை கண்டேன். கருணையோடு மலர்ந்த உன் நற்குணத்தின் ஆழத்திலே உனது உள்ளத்து அதிர்வுகளின் உயிர்ப்பான உன் பேரன்பின் பண்பு நிறைந்த உன் ஆன்மாவின் உயிர் நதியின் ஈரத்தை கண்டேன். அங்கு நீயோ பூமா தேவியே போல் எவரிடத்திலும் பாகுபாடு பாராது பண்போடு நடந்த உன் உன்னத பெருங்குணமே நான் தேடிய நட்பு நீதான் என்றது என் ஆன்மா. உன் மென்மையான உள்ளத்திலிருந்து தன்மையா உதித்த நல் வார்த்தைகளும் என் செவிகளில் அவையே நாதமாய் ஒழித்தன. என் நெஞ்சமோ அன்பால் நனைந்தது பண்பால் நட்பின் நந்தவனமாய் பூத்தது. என் உதடுகள் புன்னகைத்தது. என் ஆழ்மனமோ இது ஜுகங்கடந்த பந்தம் என்றது. நாமோ இதற்கு இப்பிறவியில் நாகரிகமாய் நட்பென்று நாமம் சூட்டினோம். நம் நட்பின் மூல மந்திரம் மரியாதையும் பண்பும் தானே. அதனால் தானே பிரிவிலும் பிரியங்குன்றாது குறையேதும் கூறிடாது ஒருவரை ஒருவர் உயர்வாக மதிக்கும் பண்பாய் வாழ்கிறதே நம் நட்பு. நேரில் காணும் முகங்கள் யாவும் தங்கள் நோக்கம் முடிந்த பின் நம் வாழ்வில் தாக்கம் பண்ணி போகலாம். ஆயினும் என் நினைவில் வாழ முந்தன் வரம் பெற்ற போற்றுதலுக்குரிய பேரன்பையும் என் உயிரில் கலந்த உன் நட்பெண்ணும் பந்தமும் என் ஆன்மா பெற்றும் பெரும் புண்ணியமே. இது ஜுகங்கடந்தும் கலைந்து போகாது. இது இறைவன் வரைந்த பந்தம் எம் நட்பெண்ணும் சொந்தம். பேசும் வார்த்தைகள் கேட்கும் தூரத்தில் இல்லை ஆனால் எம் அன்புக்கோ உருவமில்லை. அதனால் தானே வேஷமில்லா பாசமும் கண்ணியன் நிறைந்த பீட்சியுமே நம் நட்பின் தனிச்சிறப்பு. அதனால் தானே நம் இதய துடிப்பு அன்பிலும் பண்பிலும் ஒரே தாளத்தில் இசைக்கிறது. அதனால் தானே நம் இதய துடிப்போ அன்பிலும் பண்பிலும் ஒரே தாளத்தில் இசைக்கிறது. இதயத்தின் ஆழத்திலிருந்து பவித்திர கங்கையாய் நம் தூய நட்பு நதி பாய்கிறதே. புவியிலே புனிதமாய் வாழும் நம் நட்பு என்னும் பேரன்பு என்றுமே ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் மரியாதையின் ரூபமாய் சுவாசம் உள்ளவரை மதித்து வாழ்ந்துடுவோம். நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி நன்றி.
1: அழகான கவிதை. சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: உங்களோட கவிதையின் சிறப்பு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: நான் வந்து ஆணை படத்திலிருந்து அழகிய தரிசனம் என்ற பாடல்
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி ரவீந்திரன்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து மது பாலகிருஷ்ணன் மற்றும் பின்னியின் குரலில்.

0: என்னமானில சுமதியின் வெட்டிங் வருதுல்லே
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல
1: வேற எங்க அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052
3: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் நான் மங்களிக்கின்றேன்
3: எப்படி இருக்கிறீங்க
4: நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறோம் இன்னொரு கவிதை சொல்றேனே
3: சொல்லுங்க
4: குளிர் நீர் அருவி வளைந்து வளைந்து இதயத்தில் விழுந்த கங்கை அவள் மெல்லிய மலர் அருவி வாசனை ஊசி எடுத்து வந்த இதழ்களை நினைத்த பூ அவள் கண்ணோடு பேசும் அவள் மொழி இனிப்பது வந்து மனதுக்குள் நெஞ்சுக்குள் கொஞ்சும் அவள் நிலவு தூரல் போடும் மலை போல மெல்ல வந்து நினைப்பது இதயத்தை இதமாக கடந்து சென்றாள் பறந்து சென்று அவள் காதோடு பேசும் போது சொல்லும் மொழிகள் தேன் மொழிதான் அவ்வளவுதான்
3: தேன் மொழியா இருக்கு தேனா இருக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு
4: கங்கை அந்த அந்த படகம்
3: காய கங்கை ஆமாம் கேட்டு மகிழுங்கள் நன்றி
4: நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி இந்த பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில்

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, நான் மீண்டும் மீரா பேசுறேன்.
3: வணக்கம் மீரா, எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமாக இருக்கிறேன். கவிதை வந்து படித்ததில் பிடித்தது.
3: சொல்லுங்க.
4: எழுதியவர் கமலஹாசன். அனாதைகள் கடவுளின் பிள்ளைகள் என்றால் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் கடவுளுக்கு.
5: எழுதியவர் கமலஹாசன்.
3: நன்றி, வணக்கம்.
4: நன்றி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
4: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
4: சொல்லுங்க, இந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை சொல்லுங்க கேட்போம்.
5: சின்ன கவிதை தான்,
4: சொல்லுங்க.
5: நான் கூப்பிட்டால் சிட்டுக்குருவியாய் பறந்து வருவாள், நான் பாட சொன்னால் குயிலாய் பாடுவாள், ஆட சொன்னால் மயிலாய் ஆடுவாள், ஓட சொன்னால் முயலாய் ஓடுவாள், துள்ளி வா என்றால் புள்ளிமானாய் வருவாள், என்னை அவசியம் என்றால் எறும்பாய் சுறுசுறுப்பாக வருவாள், ஆனால் கரும்பாய் இருக்க வேண்டியவள் இப்போ துரும்பாக தேங்கி என்னை மறந்து போய்விட்டாலே என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறேன்.
4: ஆமாம், ஓடி ஓடி களைத்து துரும்பாகி மறந்து விட்டார்.
5: மறந்து விட்டார்.
4: வாழ்த்துக்கிழங்குடைய கவிதைக்கு. என்ன பாடல்?
5: பாடல் வந்து பார்மங்களை பார்ப்பதற்கு அவள் பறந்து போனாள்.
4: அவள் பறந்து போனாளே, பாத்தீங்க, பறந்து போய்விட்டார்.
5: ஓடி வந்து பறந்து.
4: ஆமாம், கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் வந்து TMS மற்றும் PV ஸ்ரீனிவாசனுடைய குரலே.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: ஏமாட்டாமலேசியின் இதய ரகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தொடர்ந்து 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சித்ராவின் குரலில்.

0: சீமட்டமலை ஸ்ரீயின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது உயிரே திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல். இரண்டாவது வேல் திரைப்படத்திலிருந்து கோபக்கார கிளி என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து கண்ணாளனி என்ற பாடல். நான்காவது காதர் சடுகுடு திரைப்படத்திலிருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோமன் அன்பு என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது அன்பி ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து மரங்கொத்தியே மரங்கொத்தியே வருடுகின்றாய் என்ன என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. 5 பாடல்களை மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது உயிரே திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல். இரண்டாவது வேல் திரைப்படத்திலிருந்து கோபக்கார கிளி என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து கண்ணாளனி என்ற பாடல். நான்காவது காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல். ஐந்தாவது அன்பி ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து மரங்கொத்தியே மரங்கொத்தியே வருடுகின்றாய் என்ன என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சேர்க்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
2: நாங்களும் நலமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
2: எனக்கு 1, 3, 5.
0: 1, 3, 5. நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
3: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் சொல்லுங்க பாப்பா.
3: 2, 3, 5. 2, 3, 5.
0: எங்களுக்கு 1 வேண்டாம், 1 வேண்டாம், 2, 3, 5. அப்படியா?
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் காசி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நன்றி. எனக்கு 3, 3, 3, 1, 5.
0: 3, 1, 5. நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
5: 1, 3, 5. 1, 3, 5.
0: நல்லது. நன்றி.
5: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. முதலாவது உயிரை திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல். இரண்டாவது வேல் திரைப்படத்திலிருந்து கோபக்கார கிளி என்ற பாடல். மூன்றாவது பொம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாளனி என்ற பாடல். நான்காவது காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல். ஐந்தாவது அன்பி ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து மரங்கொத்தியே மரங்கொத்தியே வருடுகின்றாய் என்ன என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தங்காஜி, நான் கலியோர் தங்கிறேன்.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
6: 1, 3, 5.
0: 1, 3 மற்றும் 5. நல்லது. நன்றி.
6: வாய்ப்புக்கு நன்றி தங்காஜி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான்
0: வணக்கம். சொல்லுங்கள்.
7: 1, 3, 5.
0: 1, 3, 5. நல்லது. நன்றி
7: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் சுதன்.
0: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்க?
8: பண்ணவோனதுக்காகவே வந்து ஒரு ஒன்று ரெண்டு அஞ்சு
0: அஞ்சு. நல்லது, நன்றி நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க உடைய தொலைபேசி 4664 4642 2 முதலாவது உயிரி திரைப்படத்திலிருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே என்ற பாடல், இரண்டாவது வேல் திரைப்படத்திலிருந்து கோபக்கார கிளியே என்ற பாடல், மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து கண்ணாளணி என்ற பாடல், நான்காவது காதல் சாடுகுடு திரைப்படத்திலிருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல், ஐந்தாவது அன்பி ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து மரங்கொத்தியே மரங்கொத்தியே வருடுகின்றாய் என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642 2 2.

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours.
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: இந்திய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது உயிரே திரைப்படத்தில் இருந்து நெஞ்சு நிலை என்ற பாடல். இரண்டாவது வேல் திரைப்படத்தில் இருந்து கோபக்கார கிளி என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்தில் இருந்து கண்ணாளனி என்ற பாடல். நான்காவது காதல் சடுகுடு திரைப்படத்தில் இருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பி என்ற பாடல். ஐந்தாவது அன்பி ஆறுயிரே திரைப்படத்தில் இருந்து மரம் கொத்தியே வரடுகின்றாய் என்னி என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164-6422. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் தருணம் திரைப்படத்தில் இருந்து மதன் காக்கியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் பவித்ராவின் குரல். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நம்பர் சொல்லுங்கள்.
2: சொல்லுங்க.
3: 4-2-3-1-5.
2: 4-2-3-1-5. நல்லது. நன்றி.
3: நன்றி.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164-6422.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது உயிரை திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடல். இரண்டாவது வேல் திரைப்படத்திலிருந்து கோபக்கார கிளி என்ற பாடல். மூன்றாவது பொம்பை திரைப்படத்திலிருந்து கண்ணாளனி என்ற பாடல். நான்காவது காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல். ஐந்தாவது அன்பி ஆறு உயிரை திரைப்படத்திலிருந்து மரங்கொத்தியே மரங்கொத்தியே வருடுகின்றாய் என்ன என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164 4642 22.

0: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 24
2: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ்
2: HD தமிழ் HD
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. கோதா செல்வகுமார், பவான், காசி, சிவலிங்கம் ஐயா, கலியுக வரதன், மதன், சுதன், புருஷோத்தமன் அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரா தாசின் குரலில்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: CMA-TMLST-IN இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பொம்பே திரைப்படத்திலிருந்து சித்ராவினுடைய குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: சிஎம்ஆர் தமிழேஸ்ரீ நீதியராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உயிரே திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 10:48.

உங்களுக்கு இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இந்த விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏஜ் ஸ்டுடியோ இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன்.

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5%.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: HD WHD உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7-7-5.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem.
4: பாருகளும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க.

0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti Selithi Kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le, closing jayitha Pradhi Selvathuk, thanks.
2: Chellam illa dad, Selvam.
1: Chari.
0: பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-206-2 007652 nivaranam.com.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: Alo. Hey!
1: I just stayed in front, huh?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 6475743547 6475 574 3547.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமா?
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி,
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சோ ஜல்ல சொப்புல்ல கப்புல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 carat ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay, no problem and dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 48 பலி அறிதல் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 Lethbridge Drive, பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
6: புதிய
5: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

கம்மியா கொடுறா. வாங்க சப்ளை கேட்டா கண்டு.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் செய்ய மாட்டாமலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நேரம் காலை 9 மணி. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR Tamil HD Avali News.
4: நல்லூரிலிருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கார்னர்

0: ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜய் கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததை தொடர்ந்து அக்டோபர் 25 தேதி அன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது. நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 12 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 9 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் வரும் வியாழக்கிழமை 18 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமாட்டமலை எஸ்டியில் உங்களுக்கு 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 11 மணிக்கு உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நலமா இருக்கிறேன். டீ குடிச்சுக்கொண்டு நிகழ்ச்சியை கேட்க ரெடியா இருக்கின்ற. நன்றி.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடு?
2: இன்னைக்கு நான் 24 படத்துல இருந்து நானும் அழகின் இல்லை என்னை உணர்கிறேன் அந்த பாடல். லவ் சாங் கேட்பேன் காலமா.
1: காலையில கேட்பேன். மாமா கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் 24 திரைப்படத்தில் இருந்த ரகுமானுடைய இசையமைப்பில் அர்ஜித் சிங் மற்றும் சின்மையினுடைய குரலில்.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்
1: என்ன பாடல் தெரியும்? யாரோ அழைத்தது போல். ஆமாம், ஹரிஹரன் உமாராமணன் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய கால வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி,
2: தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.

0: என்ன பிள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ. 416-396-3344.
5: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: காலை வணக்கம். நான் சுதா ஹாய்க்கும். எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் அதே சுகமாக இருக்கோம். பாட்டு வந்து முத்துக்கால படத்துக்கு அந்த பாட்டு.
5: அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். நான் மதன் கலக்கின்றேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்றைக்கு பட்டாம் பூச்சி அந்த பாட்டு கேட்போம்.
1: பட்டாம்பூச்சி விஸ்வநாதன் சன் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி ராஜா. நன்றி வணக்கம்.
1: நன்றி. ஜீவியினுடைய இசையமைப்பில் அருண்ராஜ் காமராஜனுடைய வரிகளில் சுப்லக்ஷினியின் குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க மீரா?
3: நான் நலமாக இருக்கேன். நீங்க என்ன சிஎம்ஆர்ல ரூம் போட்டு தங்கிட்டீங்களா?
2: ரூம் போ, நல்ல ஒரு கேள்விதான்.
3: எனக்கு பணக்காரன் படத்துல இருந்து மரத்தை வச்சவன்
2: தண்ணி யார் ஊத்துவது? அப்படியா?
3: அது அவரே ஊத்துவார். நாங்க கம்மன் இருந்தா போதும்.
2: கம்மன் இருந்தா போதும். நல்லது. பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் எப்படி இருக்கிறீங்க? ஜெய் பேசுறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன் ஜெய். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா உற்சாகமா இருக்கு.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே அந்த பாடல்கள். இளையராஜா டாக்டர்.
2: ஆமாம், சகலகல வல்லவன் இருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி ராஜு.
2: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.

0: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜிதோ, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சிகளோட
0: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு லெனின் பாண்டியன் படத்துல இருந்து சர்க்காரை சொல்லிடுச்சு அந்த பாடுறது.
0: அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி. வாய்ப்பு.
0: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில், இளையராஜாவினுடைய வரிகளில் SPB சரண் மற்றும் முகேஷின் குரல்.
2: ஏ தொர ராசா, நீ சின்ன ராசா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
3: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
5: நானும் அதே சுகமா இருக்கின்றேன்.
4: அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் வந்து சத்திய படத்துல இருந்து வளையங்கள பாடல்.
4: அந்த பாடல் உங்களுக்காக வரும், நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: இது வந்து நேற்றைய கவிதையின் தொடர்ச்சி இந்த பாடல். நன்றி.
4: அந்த பாடல் நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
4: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு இந்த பாடல்
6: அமரன் படத்திலிருந்து மின்னலை என்ற அந்த பாட்டு.
4: ஹாய் மின்னலை. ஆமாம், உங்களுடைய பாடலும் வர நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கமா, சிவலிங்க, எப்படி? நலமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நேர்த்தி கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா.
4: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல்?
7: வெட்டுப்பட்டி ராசாவில் இருந்து காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டில் அந்த பாடல்.
4: காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டில் காத்தடிக்குது அந்த பாடல் வேண்டும். உங்களுக்காக அந்த பாடல் வரும். நன்றி.
7: நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜினாந்தா.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
8: ரோஜா பூ மாலையில முல்லைப்பூ பூத்து
4: அந்த பாடல். அந்த பாடல் வந்து வானத்தை போல திரைப்படம். உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம். வணக்கம் இனிய காலை வணக்கம். கண்ணன் காக்கிறன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: ஓ, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து விஸ்வநாதன் சாங்ஸ்ல வந்து உயிரே உயிரே அந்த பாட்டு கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய ஒரு உண்டவிட்ட சகோதரன் சிவம் வந்து அவர்கிட்ட நினைவு நாள். இன்றைக்கு அவரே நினைவு கூர்ந்து கொண்டு மற்ற பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கள் தான் என்னுடைய வாழ் வாழ்த்தி கொண்டு கேட்போம் இந்த பாட்டு.
4: கண்டிப்பாக. நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: சில்லுக்கு சிவன் மகன்டா.
4: ஆமாம், உங்களுடைய பாடலும் பாரு. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம் ராஜி, நான் தானிஸ்ரீ பேசுறேன். சுகமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: சுகமா இருக்கும்.
4: இன்னைக்கு என்ன பாடல்?
10: இன்னைக்கு வந்து ஐ படத்துல இருந்து மெரசல் ஆயிட்டேன்.
4: மெரசல் ஆயிட்டீங்களா?
10: ஆமா.
4: உங்களுடைய பாடலும் வேற நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
10: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நானும் சுகமா இருக்கேன். நான் மரசல் ஆகவில்லை.
4: ஆகவில்லையா? நீங்க சந்திரன் கதைக்கிறீங்க.
11: சந்திரன்
4: சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல்?
11: பால் கபம் வந்து பூவே பூச்சோடவா என் நெஞ்சில் பால் கவம் பால் வாக்கவா.
4: பூவே பூச்சோடவா. உங்களுடைய பாடலும் பெறும். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
11: நன்றி. நன்றி. வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: நீங்க காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நான் நிலமாச்சி அதுக்கெல்லாம் நன்றி. இது தித்திக்குதே என்று ஒரு பாடல் இருக்கா? படம் தான் சரியில்ல, தித்திக்குதே என்று பாடல்.
4: தித்திக்குதே என்ற பாடல் உங்களுக்கு?
12: ஆமாம்.
4: உங்களுடைய பாடல் வரும். நன்றி
12: நன்றி நன்றி அபிநந்த.
4: தொடர்ந்து சந்திப்பு. மலைப்பள்ளி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம். நான் கரையோரம் கேட்கிறேன் ஜி.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
13: வேலை முடிஞ்சு வீட்டு போய்கின்ற படம் உரிமை குரல் பாட்டு நேற்று பூத்தாலே ரோசா மட்டும்.
4: உரிமை குரலில் இருந்து நேற்று பூத்தாலே
13: ரோஜா மட்டும்.
4: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
13: பாபிக்கு நன்றி. தாங்க
4: நன்றி. தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட சத்தியம் திரைப்படத்தில் இருந்து லதா மங்கேஷ்கர் மற்றும் எஸ்பிபியினுடைய குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியான செய்திகள்.
2: மனத்தியான செய்திகள்
3: CMR தமிழ் HD Hourly News.

0: தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததை தொடர்ந்து அக்டோபர் 25 தேதி அன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது. நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாகதீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலை
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 12 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 9 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 வரும் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 வெள்ளிக்கிழமை 17 காணப்படுகின்றது.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

தமிழ் ஸ்டீன் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் மறுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட அமரன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் கார்த்திக் நேதாவினுடைய வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில்.

0: பொன்மனச்சம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது ரன், இரண்டாவது பருவராகம், மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் 5வது குங்குமச்சிமிழ். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். முதலாவது ரன், இரண்டாவது பருவராகம், மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் 5வது குங்குமச்சிமிழ். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கமையா விரும்பி கேட்ட 8 பட்டி ராஜா திரைப்படத்திலிருந்து, மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அழைப்பில் இருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு சீதாராமன்,
0: சீதாராமன் ரன் குங்குமச்சிமிளா.
1: அடுத்தது
0: முதலாவது ரன், இரண்டாவது பருவராக, மூன்றாவது தேவதையை கண்டே, நான்காவது சீதாராமன் மற்றும் ஐந்தாவது குங்குமச்சிமிள்.
1: தேவதையை கண்டேன் பருவராக,
0: தேவதையை கண்டேன் மற்றும் பருவராக. நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா காந்தி.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: தேவதை கண்டேன் குங்குமச்சிமிள்,
0: தேவதையை கண்டேன் மற்றும் குங்குமச்சிமிள், மூன்றும் ஐந்து. நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பவானி இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சி பாடல கேட்டு இருக்கோம்.
0: நல்லது, நன்றி, சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பருவராகம்,
0: பருவராகம்
3: தேவதையை கண்டேன்,
0: தேவதையை கண்டேன், இரண்டு மூன்று. நல்லது, நன்றி,
3: நன்றி ராஜி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: புதிய காலை வணக்கம் ரஜினா, சத்யா பேசுறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்லமாக இருக்கிறேன், நன்றி,
0: சொல்லுங்க.
4: எனக்கு குங்குமச்சிமிள்,
0: குங்கும
4: தேவதையை கண்டேன், தேவதையை கண்டேன்,
0: தேவதையை கண்டேன், ஐந்து மூன்று.
4: ஆமா,
0: நல்லது, நன்றி,
4: நன்றி, நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: நல்ல
0: சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்,
0: சொல்லுங்க.
5: எனக்கு ஒன்றும் மூன்றும்,
0: ஒன்றும் மூன்றும். நல்லது, நன்றி,
5: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மதி.
0: வணக்கம் மதி, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
6: எனக்கு ஒன்று ஐந்து இரண்டு,
0: ஒன்று ஐந்து இரண்டு. நல்லது, நன்றி,
6: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ராஜி,
0: வணக்கம், சொல்லுங்க.
7: அந்த பாட்டு
0: கண்டிப்பா, முதலாவது ரன் திரைப்படம், இரண்டாவது பருவராக, மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் ஐந்தாவது குங்குமச்சிமிள்.
7: தேவதையை கண்டேன்,
0: தேவதையை கண்டேன்,
7: குங்குமச்சிமிள்,
0: குங்குமச்சிமிள். நல்லது, நன்றி,
7: நன்றி, நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க.
8: நான் தேவதையை கண்டேன், பிறகு ரெண்டு பேரும் ரான்.
0: நன்றி,
8: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம், வணக்கம், வணக்கம். மீண்டும் கண்ணன், எனக்கு வந்து நல்ல பாடல், தேவதையை கண்டேன், குங்குமச்சிமிள், ரன்.
0: மூன்று ஐந்து ஒன்று. நல்லது, நன்றி,
9: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: நான் மறந்துட்டேன்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம், நான் பிரசாதம் நம்பி கனவரை பிறகு தேவதை என்ற வார்த்தை எனக்கு சொல்ல கிடைச்சிருக்கு. முதலாவது தேவதையை கண்டேன் திரைப்படம், இரண்டாவது ரன், மூன்றாவது சீதாராமன்,
0: மூன்றாவது சீதாராமன். நல்லது, நன்றி,
11: நன்றி, நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். தவம் சொல்லுங்க. ரன்,
12: பருவராகம்,
0: பருவராகம். நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். முதலாவது ரன், இரண்டாவது பருவராக, மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன், ஐந்தாவது குங்குமச்சிமிள். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்கு உங்களுடைய வாக்களில் நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம் ரமேஷ்.
0: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க.
13: இரண்டு மூன்று,
0: இரண்டு மூன்று,
13: ஒன்று நான்கு ஐந்து,
0: ஒன்று நான்கு ஐந்து. ஐந்து கடைசியில் போய்விட்டது,
13: கடைசி கடைசியா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்து
0: வேண்டாமா? நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட, முதலில் அந்த பாடல் மாறி வந்துவிட்டது. சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து சபேஷ் மற்றும் கிருஷ்ணராஜ் தேவாவின் குரலில்.
12: ஐயா ரசா
14: ததரணி
12: சுடாதன்னா
14: தொடடு நோதுரா இது வண்டம்பா.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது ரன், இரண்டாவது பருவராக, மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் 5வது குங்கும சிமிழ். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சிவலிங்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: பாட்டு போட்டதுக்கு நன்றி.
1: நல்லது, சொல்லுங்க சொல்லுங்கள்.
2: 3, 5மா?
1: 3 மற்றும் 5. நல்லது, நன்றி.
2: நன்றி வாய்ப்புக்கு நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். முதல் அவன் தம்பி சொல்லி சொல்றான்ல சிவலிங்கம், குட்டு பாட்டை பாட்டீங்க அவன.
1: ஆமாம், சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பாடல், என்ன தெரிவு, பட தெரிவு?
3: 5, 5, 3, 1.
1: 5, 3, 1. நல்லது, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட விஸ்வநாதன் சன் திரைப்படத்திலிருந்து. ஜிவியினுடைய இசையமைப்பில் அதிர்ச்சி மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
3: சிஎம்ஏ தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது ரன், இரண்டாவது பருவராகம், மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் ஐந்தாவது குங்குமச்சிமிழ். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-646-4222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காந்தி அவர்கள் விரும்பி கேட்ட தில்லுக்கு துட்டு திரைப்படத்திலிருந்து சாய் சரண் மற்றும் தீபக் நிவாஸ் அவர்களுடைய குரலில்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: Everything okay? No problem. Adichinam
2: bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள்?
5: நல்ல சுகமாக இருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
6: ஓமோ,
5: நன்றி. உங்கள் வேலைக்கு சொல்லுங்கள்.
6: மூன்றும் ஐந்தும்.
5: மூன்றும் எட்டும் ஐந்து. நல்லது. நன்றி.
6: நன்றி
5: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
5: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லமா இருக்கிறோம். நீங்கள்?
5: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க.
7: ரன் திரைப்படம்.
5: ரன்
7: மற்றது குங்குமச்சிமல்.
5: குங்குமச்சிமல், நல்லது. நன்றி.
7: நன்றி.
5: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6422-22. முதலாவது ரன், இரண்டாவது பர்வராக, மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன், ஐந்தாவது குங்கும சிமட். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6422-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜா, மகன் வைக்கின்றேன்.
5: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எல்லாமே நல்ல படங்கள்.
5: நல்ல சுகமாக இருக்கிறேன்.
9: நல்ல மகிழ்ச்சி. நன்றி.
5: நன்றி. உங்கள் வருகைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு காண்றார்.
9: இல்ல இல்ல, வார
5: நீங்கள்.
9: எனக்கு எனக்கு வந்து 2-5-1.
5: நல்லது. நன்றி. தொடர்ந்து சந்திப்பு.
9: நன்றி.
5: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: காலை வணக்கம்.
5: காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்க சுகமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கின்றீர்களா?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
10: நான் விரும்புவது ரன்னம் தேவதையை கண்டேன்.
5: தேவதையை கண்டேன். ஒன்றும் மூன்றும்.
10: நல்லது.
5: நன்றி.
10: நன்றி. நன்றி.
5: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6422-22. முதலாவது ரன், இரண்டாவது பருவராகம், மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் ஐந்தாவது குங்கும சிமல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6422-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ராஜி, சந்திரநகர்.
5: வணக்கம், சொல்லுங்கள். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் டொல்மிஸ்ரி அவர்கள் விரும்பி கேட்ட ஐ திரைப்படத்திலிருந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா Jewelers.
3: சிஎம் தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது ரன், இரண்டாவது பரவ ராகங்கள், மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன் மற்றும் ஐந்தாவது குங்கும சிமிழ். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நேயர் சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பூவே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து KJ ஜேசுதாஸ் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜின்னா.
0: வணக்கம் ஜின்னா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க.
1: குங்கும சிமுள் தேவதையை கண்டு
0: 5-3. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4-6-4-4-6-2-2-2. முதலாவது ரன், இரண்டாவது பருவராக, மூன்றாவது தேவதையை கண்டேன், நான்காவது சீதாராமன், மற்றும் 5வது குங்கும சிமிழ். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசியை 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து சுஜாதாவின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: மீண்டும் ஸ்ரீ தர்மி ஸ்ரீ.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து தேவதை கண்டு ஓடிடலாம்.
0: நல்லது, நன்றி
1: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164642222.

0: நடத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கோனர் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீஜாய் முரளி எஸ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா ஆகியோரால் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ள கலகுடகத்தை ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையைவிட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்று கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததை தொடர்ந்து அக்டோபர் 25 தேதி அன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது. நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் வியாழக்கிழமை 18 பாகை செல்சியஸிலும் வரும் வெள்ளிக்கிழமை 17 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியில் இணைந்து உங்களுடைய வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நேயர்களான தேவகுமார், காந்தி, பவான், சத்யா, செல்வகுமார், மதி, குகதா, சிதியன், கண்ணன், புருஷோத்தமன், தவம், ராமே, சிவலிங்கமையா, கலியுக வரதன், குயின்சன், நம்பி, ராசியா, மதன், சிவன், தேவதாஸ், சந்திரன், சின்னா, டொல்மிஸ்ரி அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் பாடல் வந்து அடுத்தொழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பாடல்கள் உங்களுக்கு தரப்படும் ஒழிக்க இருக்கும் பாடல். நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலில்.
2: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
3: ஏ, உனக்கு சந்தேகமா?
2: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலேயே வந்து பயமுறுத்துறதா?
3: பெரிய ராணிங்க மாதிரி நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு நடந்து போறதா?
2: ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, நாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும்.
4: நல்ல சொன்னடிராதா.
2: இத பார் கோபி, வழியில வர பெண்களை விளாட்டா செஞ்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
3: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
2: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு உன்னுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதை.

அவள் வந்தாலே காதல் வரும், காதல் வந்தாலே ஊடல் வரும்.

ஆஸ்வதிக்கும். நேற்று பூத்தாலே ரோஜாம்.

0: நேத்து போட்டாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.
1: Nissan head to head event ipadu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai service 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து ஹாரஸ் ராகவேந்திராவினுடைய குரலில் உழைக்கும் இந்த நேரம் 11:16.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: சிஎம்ஆர் தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து ரஞ்சித்தினுடைய குரலில்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து டானோஷ் மற்றும் அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து ஜோகேந்திரன் மற்றும் கிரேஸின் குரலில்

0: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticoya, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம் தமிழேஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து தேவன் மற்றும் சௌமியா ரோவின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சி உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் சாதனா சர்க்கத்தினுடைய குரலை

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து பால்ராம் மற்றும் சாதனா சர்க்கத்தினுடைய குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கத்தினுடைய குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: இன்றைய தினம் உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு சிறந்த சமூகத்தை திறமையான ஆசிரியர்களால்தான் உருவாக்க முடியும். உலகம் முழுவதையும் உள்ள ஆசிரியர்களுக்காக சர்வதேச ஆசிரியர் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க யுனெஸ்கோ 1994 ஆண்டில் அக்டோபர் 5 உலக ஆசிரியர் தினமாக அறிவித்தது. ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற இலட்சியத்துடன் இத்தினம் கொண்டாடப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான ரன் திரைப்படத்திலிருந்து, மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக்கின் குரலில்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் அடிப்படையில் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி சர்வதேச ஆசிரியர் தினமாகவும் பாகிஸ்தான் நாட்டினுடைய ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் இந்தோனேஷியா இராணுவ தினமாகவும் கொண்டாடுகிறார்கள். அதேபோல் 1823 ஆண்டு இந்தியாவின் சென்மார்க்க சிந்தனையாளர் ராமலிங்கம் அடிகளார் அவர்கள் பிறந்த தினமாகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் இன்றைய தகவல் அடிப்படையில் இன்றைய நாள் வந்து மரணத்திற்கு அஞ்சாமல் விமானத்தை மோத செய்ய விரும்பினேன் என்று துபாய் துணை விமானி பரபரப்பு வாக்கு மூலமும் கொடுத்திருக்கின்றார். அதாவது தற்பொழுது உலகமெங்கும் பேசு பொருளாகியுள்ள துபாய் துணை விமானி விமானத்தை மோத செய்ய விரும்பியதாகவும் மரணத்திற்கு அஞ்சவில்லை என்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அதிகாரிகளிடம் கூறியதாக அவருடனான விசாரணை குறித்து சவுதி அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருந்து திரும்ப அழைத்து வரப்பட்ட 29 வயதான ஓமன் நாட்டவரான ஹமாம் அல் ஹமாமி தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. உழைக்கவிருக்கும் பாடல் தரணம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கினுடைய குரலில், மதன் காக்கியினுடைய வரிகளில் கார்த்திக்கினுடைய குரலில்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

இந்தியாவில் தோன்றிய முதல் மாவட்டம் தமிழகத்தில் தான் உள்ளது. இந்தியாவில் மொத்தம் 766 மாவட்டங்கள் உள்ளது. ஆனால் இந்தியாவின் முதல் மாவட்டம் என்ற பெருமை பெற்றது நம்முடைய நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சேலம் என்று சொல்லப்படுகின்றது. சேலம் மாவட்டம் தான் என்று சொல்லப்படுகின்றது. வரலாறு, தொழில், சுற்றுலா என பல்வேறு துறைகளில் சேலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் 1792 ஆண்டு ஏப்ரல் 4 ஆங்கிலேயர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. அப்போது நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளும் சேலம் மாவட்டத்தின் கீழ் இருந்தன. அலெக்சாண்டர் ரீட் 1792 முதல் 1799 வரை சேலம் மாவட்ட ஆட்சியாளராகவும் பணியாற்றியிருந்தார். சேலம் நகராட்சி 1866 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1 சேலம் தினம் கொண்டாடப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மாம்பழ உற்பத்தி அதிகமாக இருப்பதால் இது மாங்கனி மாநகரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு இரும்பு உருக்களை அமைந்துள்ளதால் ஸ்டீல் சிட்டி என்றும் அழைக்கப்படுகின்றது. சேலத்தில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு, மேட்டூர் அணை மற்றும் பூங்கா, குறும்பம்பட்டி வன உயிரியல் பூங்கா உள்ளிட்டவையும் முக்கியமான சுற்றுலா தலங்களாக உள்ளன. 1937 இந்தியாவிலேயே முதன்முறையாக மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட மாவட்டம் சேலம் என்று கூறப்படுகின்றது. சேலத்தின் முக்கிய தொழில்களில் கைத்தறி, ஜவ்வரிசி மற்றும் வெள்ளி கொலுசு உற்பத்தி ஆகியவையும் அடங்கும். மேலும் மரவள்ளி கிழங்கு, பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் உற்பத்தியும் இங்கே அதிகமாக உள்ளது. சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில், சுகவனேஸ்வரர் கோவில், கோட்டை அழகிரிநாதர் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், அயோத்திய பட்டினம் ராமர் கோவில், முத்துமலை முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களும் உள்ளன. மேலும் திப்பு சுல்தான் கட்டியதாக கூறப்படும் ஜமா மஸ்ஜியும் இங்கு உள்ளது. ஆரகலூர் புத்தர் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில் மற்றும் சர்ச்சுகளும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தி தங்கிய அஞ்சல் அலுவலகமும் சேலத்தின் முக்கிய வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக உள்ளது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: கனடா பிரதமர் மார்க்கானிக்கு நோபல் பரிசு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் சீரடையுமானால் பிரதமர் மார்க்கானிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்தபடியும் என்னவென்றால், தன்னை தவிர வேறு யாருக்கும் நோபல் பரிசு கிடைத்தாலும் அது அமெரிக்க ஜனாதிபதி ரம்முக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்கின்றார் டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் நெல்சன் வெஸ்ட்மேன் என்பவர். அதுவும் மார்க்கானிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டால் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் மேலும் மோசமடையலாம் என்கின்றார் வைஸ்மேன். இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு என நோபல் அறக்கட்டளை முடிவு செய்ய உள்ளது. இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்காக 287 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில், அவற்றில் 208 தனிநபர்களின் பெயர்களும் 79 அமைப்புகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

0: ஒளிகின்ற சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: அனுஜனின் உயிருக்கு ஆபத்து. சவுதி சிறையில் நடந்த அதிர்ச்சி சம்பவமாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் தற்பொழுது மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள சிவராஜ் அனுஜன் சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது தலையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் மீண்டும் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சிறைச்சாலைக்குள் அவரது உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே சவுதி அரேபிய சிறைச்சாலை அதிகாரிகள், இலங்கை அரசு, வெளிவிவகார அமைச்சு மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு அனுஜனின் உயிருக்கும் உடல் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அவர் மீதான வழக்கு அல்லது வழங்கப்பட்டுள்ள தண்டனை எதுவாக இருந்தாலும் அரச காவலில் இருக்கும் ஒருவரின் உயிரையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும். அவருக்கு ஏற்பட்டுள்ள காயங்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதுடன் இந்த தாக்குதல் தொடர்பாக உரிய விசாரணையும் தாமதமின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் ஒரு பாரதூரமான சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் சீதாராமன் திரைப்படத்திலிருந்து மதன் காக்கியினுடைய வரிகளில் காபில் காபிலன் மற்றும் சின்மையின் குரலில்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இரண்டாயிரத்தி 2026 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை இலங்கை ஒரு தங்கம், ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் என 3 பதக்கங்களை நிறைவு செய்துள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 2 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் குறைந்தபட்சம் 1 தங்கப்பதக்கத்தையாவது வென்ற நாடாக இலங்கை தனது சாதனையை தொடர்ந்துள்ளது. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. அதேவேளை இலங்கையின் பெண்கள் கிரிக்கெட் அணி வெள்ளிப்பதக்கத்தையும் ஆண்கள் கிரிக்கெட் அணி வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. 2026 3 பதக்கங்கள். 2022 ஹங்சாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை பெற்ற 5 பதக்கங்களை விட குறைவானதாகும். ஹங்சோ போட்டியில் இலங்கை ஒரு தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தது. மொத்த பதக்கங்களின் அடிப்படையில் இலங்கையின் சிறிய ஆசிய விளையாட்டுப் போட்டி சாதனையை 1966 தொடக்கம், 1998 பேங்காங்கிலும், 2002 பூசாவிலும் பதிவாகியுள்ளன. இந்த 3 போட்டிகளிலும் இலங்கை தலா 6 பதக்கங்களை பெற்றிருந்தது. இதில் 1998 பேங்காங்கில் ஆசிய விளையாட்டுப் போட்டியிலேயே இலங்கையின் அதிக தங்கப்பதக்கங்களை பெற்ற சிறந்த போட்டியாக அமைந்துள்ளது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
5: இலங்கையின் தென்மேற்கு கடற்பகுதியில் நங்கூரமிட்டுள்ள ஈரான் கப்பல்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டாம் என அமெரிக்கா இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு தடைகளுக்கு உட்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது பொருட்களை வழங்கினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் நிலை தடைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பணிப்பாளர் நாயகம் துரேஷ் துசார ரெட்ரிகோ குறித்த கப்பல்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்து அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. தற்பொழுது இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பிற்கு அப்பால் சுமார் 20 ஈரான் எண்ணெய் கப்பல்கள் சிக்கியுள்ளதாகவும், அவற்றில் சில கப்பல்களில் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு குறைந்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தடைகளுக்கு உட்பட்ட கப்பல்களுக்கு கப்பல் முகவர்கள், எரிபொருள் வழங்குநர்கள் மற்றும் ஏனைய சேவை நிறுவனங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆதரவளித்தாலும் அமெரிக்க தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. இதனிடையே இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த செப்டம்பர் மாதம் 40 மேற்பட்ட இலங்கை அதிகாரிகளுக்காக 3 பயிற்சி நிகழ்வு ஒன்றை நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடல் வழியிலான தடைகள் மற்றும் தவிர்ப்பு நடவடிக்கைகளை அடையாளம் காணுதல், சந்தேகத்திற்கிடமான கப்பல்களை கண்காணித்தல் மற்றும் தடைகளை தொடர்பான அபாயங்களை மதிப்பிடுதல் உள்ளிட்ட விடயங்கள் இதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஈரான் கொடியுடன் கூடிய 2 கொள்கல கப்பல்கள் கொழும்பு துறை எல்லைக்குள் நங்கூரமிட்ட போது அமெரிக்க தடைகளின் அபாயத்தை கருத்தில் கொண்டு அவற்றிற்கு சேவைகளை வழங்குவது பொருத்தமானது அல்ல என இலங்கை துறைமுகம் அதிகார சபையை எழுத்து மூலம் அறிவித்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன.

இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டுடியோ இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடியில் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
4: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூ ஆக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
5: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
6: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
7: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
5: Chellam illa da, Selvam.
4: Chari, chari.
8: புன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaippu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurainthathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated loads weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547 சித்ரா செல்வநாதன் வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 48 பலி அறிதல் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்

0: ஜி, இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: வீடு. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது முதல் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பில் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் வளமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. அதேவேளை நேர்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அனைத்து நேர்களும் இந்த வேளையில் அழைக்கலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை இன்றைய திங்கள் மாலைதோறும் ஒளிபரப்பாகின்ற கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி இன்று உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நீங்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நாங்கள் கொண்டு வருகின்ற 6 பாடல்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவு செய்து கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல நீர்களே, 8 மணி தொடக்கம் 9 மணி வரை வளவை போல் பிரதி திங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்கவும் சிந்திக்கவும் வைக்க இருக்கின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் இப்பொழுது 5 மணிக்கு எங்களது மனித்தியார் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று அக்டோபர் 5ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள், சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய பிறந்த தின மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செய்தி அறிக்கைக்குள் நுழைவோம்.
0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கோனர் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீஜாய் முரளி எஸ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா ஆகியோரால் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ள கலகுடகத்தை ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரச பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததைத் தொடர்ந்தே அக்டோபர் 25ஆம் தேதி அன்று பிரேசிலில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: நேரம் இப்பொழுது 5:06. நேர்கள் CMR தமிழ் HD உடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய்பிரமநாதன், ப்ரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் நேர்களே கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். 3 பாகை செல்சியஸ்

ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக நிலவிருக்கின்றது. வானிலை தொடர்பான தகவல்களுடன் அவ்வப்போது நாங்கள் இணைந்திருப்போம். அது மட்டுமல்ல, நேர்கள் பல்வேறு விதமான உங்களது விருப்ப பாடல்கள் இன்னும் பல்வேறு விதமான சுவை அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் தமிழ் எக்ஸ்பிரஸின் 4 மணி பொழுதும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இடைவிடா இசை மலையுடன் பல நல்ல பாடல்களை கேட்டு ரசித்த நேர்கள் இப்பொழுது உங்கள் விருப்ப பாடல்கள் பல்வேறு விதமான தல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகள் என்று உங்களை சிஎம்ஆர் தமிழ் HD யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் அழைத்து செல்ல இருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் இந்த வேளையில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் வாசனா. சுதா எப்படி?
0: நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நல்லமா. குரோமங்களும் கொஞ்சம் நேற்று மஸ்கோக்காக போயிட்டு வந்தது கொஞ்சம் வெதர் சங்கம் அங்கே இன்னும் குளிர். எல்லாம் மூக்கெல்லாம் அடைக்குது. நண்டு ரசம், நல்லி எறும்பு ரசம் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும் போது.
0: எங்க போய் வந்த நீங்க? மஸ்கோ.
1: மஸ்கோக்கா.
0: மஸ்கோக்கா.
1: ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொண்டு போய் லேட்டு தான் வந்தது.
0: சரி, வச்சு குடிங்கோ. நல்ல என்ன பாடல் சுதா?
1: பாடல் வந்து புதிய பூ இது பூத்த அந்த மோகனம் ஏசுரை நடிச்ச படம் நினைக்கிறேன். பாட்டு கட்டம்
0: பாடல் ஒழிக்கும் தென்றலை என்னை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நேரம் இப்பொழுது 5:11. நேர்களே, கனடாவில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தங்க கொள்ளை ஒன்று நடைபெற்ற சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடந்த 2023 டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த மாபெரும் கொள்ளை வழக்கில் சித்து என்பவர் மீது $5,000 அதிகமான தொகையை திருடியது மற்றும் சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருந்த அலி ரசா என்ற நகைக்கடை உரிமையாளர் மற்றும் அமித் ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுக்களை அரசிறப்பு வழக்கறிஞர்கள் கடந்த மாதம் திரும்ப பெற்ற நிலையில் சித்து மீதான விசாரணை தற்போது ஆரம்பித்திருக்கின்றது.

0: keep listening to CMR Tamil HD.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
5: தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளான நேர்களே, கனடாவில் தங்கம் திருடினாலும் விசாரணை, முயல் திருடினாலும் விசாரணை. மார்க்கன் நகரில் நடைபெற்ற 182 மார்க்கன் கண்காட்சியில் 10 சிறுமிக்கு சொந்தமான பிஸ்கட் என்ற சிறிய ரக முயல் திருடப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் இப்போது விசாரணை நடத்தி வருகின்றார்கள். மார்க்கம் கண்காட்சி வளாகத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகள் அரங்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேர்களே, பொதுவாக கனடாவில் ஏதாவது சம்பவம் நடைபெற்றால் பலரும் நினைப்பது போலீஸ் ஒரு அசமந்த போக்கில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் அப்படியல்ல. அவர்கள் ஆடி ஆலம்பரை ஊடுருவி சென்று குறித்த அந்த சந்தேக நபர்களை தொடர்ந்து உளவு பார்த்து ஒட்டுமொத்தமாக வேரோடு அறுத்தல் என்று சொல்வார்கள், அப்படி புடுங்கும் வரை காத்திருப்பார்கள். அதனால் தான் பல சம்பவங்கள், திருட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் ஆழ ஊடுருவி ஒட்டுமொத்தமாக அந்த கும்பலை பூண்டோடு ஒழிக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனால்தான் பல சம்பவங்கள் காலம் தாழ்த்தி தீர்க்கமான உறுதியான முடிவுகளாக வருகின்றன.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். நலம் குயின்சன், நன்றி. நீங்கள் எப்படி? எங்க வேலையா, பஸ்ல போறீங்களா, இல்லாட்டி வீட்டுல நிக்கிறீங்களா?
1: என்ன பாடல் நீங்க சொன்ன மாதிரி? காலம் தாழ்ந்து தான் நீதி கிடைக்கும். இங்க 30 வருஷம் சென்றாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க.
0: அண்மையில பாத்தீங்களா, இந்த செக்கோஸ்லோவாக்கிய நாட்டை சேர்ந்த ஒருவர் நாடு கடத்தப்பட்டார். 7 தடவைகள் பிஆர் பெற்றுவிட்டு குடியரசு என்ன குடியுரிமை பெறவில்லை. 7 தடவைகள் சொந்த நாட்டுக்கு சென்று வந்தவர், இங்கே அகதியாக தஞ்சம் புகுந்தவர், செக் ரிப்பப்ளிக், செக் குடியரசை சேர்ந்தவர். அவரை 30 வருடம் கண்காணித்திருக்கின்றார்கள். கண்காணித்து இப்போது அவரை மீண்டும் நாட்டுக்கு அனுப்பின்ற நடவடிக்கை இடம். இப்படித்தான் பல சம்பவங்கள் ஓட விட்டு பிடித்து துரத்தி பிடிக்காது, ஓட விட்டு ஆறுதலாக பிடித்து சரியான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு முறைதான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நீதித்துறை மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள்.
1: எனக்கு பாடல் வந்த காதலுக்கு ஒரு பட்டா போச்சு.
0: சரி, எல்லாரும் காதலுக்கு மரியாதை சொல்றதா, நானா குயின்சன் ஒரு படி மேல காதலுக்கு மரியாதை கொடுக்கறது. நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: தட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்தான், நீங்க நலம் தானே?
0: நலம் இதே, நீங்கள் எப்படி?
1: நலம் நன்றி. நான் இன்றைக்கு எங்க ஒரு காவக்காரம் பழத்துல இருந்து அரும்பாக்கி முட்டாக்கி பூவாக்கி அந்த பாடல்கள் கேட்கலாமா?
0: கேட்கலாம். எப்படி அந்த நண்டு சூப் உங்களுக்கு தெரியுமா? சுதா சொன்ன நண்டு சூப்ல
1: டாக்டருக்கு படிக்கல ராஜா. சும்மாவே நாங்கள் ரசத்தை திண்டு இந்த பாடு பேருந்து நண்டு சூப்பை திண்ட உண்டா என்ன ஓய்னா தெரியாது.
0: சொல்ல வந்தீங்களா? நாங்கள்
1: நன்றி
0: நன்றி நன்றி.

நேர்களே, இப்போது ரஷ்யாவில் பிளேக் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிளேக் நோய் என்பது சாதாரண நோய் அல்ல நேர்களே, மிக கொடூரமான நோய். சூரத்தில் இந்த கடந்த நூற்றாண்டில் இறுதியாக அந்த பிளேக் நோய் பரவியது. ஒரு ஊரே அல்லோல கல்லோலப்பட்டது பிளேக் நோய் காரணமாக. பிளேக் நோய் வந்தால் அதற்கு மருந்தில்லை. அதை கட்டுப்படுத்துவது அல்லது உயிரிழப்புகளை தவிர்ப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம். கொள்ளை நோய் என்பது தான் அதன் பெயர் பிளேக் நோய்க்கு. ஒரு காலத்திலே உலகத்தில் எங்களது ஊர்களில் சொல்வதுண்டு, கொள்ளையில் போவான் என்று எங்களது பாட்டி தாத்தாமார்கள்லாம் பாட்டி மாதிரி தான் அடியேன் சொல்வார்கள். ஏனென்றால் இந்த அந்த ஆமிக்காரர்கள்லாம் அப்படி திட்டினார்கள். அவர்கள் செய்கிற அட்டாசங்களை எல்லாம் பார்த்து எங்களது பாட்டிமார் பூட்டன்மார் பூட்டிமார் எல்லாம் பேசினார்கள். ஏனென்றால் அந்த நோய் வந்தால் யாருமே உயிர் தப்புவதில்லை. அப்படி ஒரு நோய் இப்போது ரஷ்யாவில் பரவி இருக்கின்றது. ரஷ்யாவில் ஏன் இந்த நோய் இப்போது பரவியது என்றால், அங்கு சைபீரியாவில் சைபீரிய பகுதியில் ரஷ்யாவின் இர்குட்ஸ்க் என்ற இடத்தில் பிளேக் தடுப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பரிசோதனை ஒன்று செய்து கொண்டிருந்த போது 28 வயது பெண் ஆராய்ச்சியாளர் டாரியா என்பவர் உயிரிழந்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால், ஆய்வகத்தில் உயிருள்ள பிளேக் பாக்டீரியா குழாய் உடைந்தது தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக அது பரவியதென்றும், உயிருள்ள பிளேக் பாக்டீரியாக்கள் அடங்கிய சோதனை குழாய் தவறி விழுந்து உடைந்ததே இந்த தொற்றுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் அவருக்கு நுரையீரல் நிமோனியா போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் அச்சம் ஏற்பட்டாலும், ரஷ்யாவின் சுகாதார முகமை இது பரவக்கூடிய பிளேக் தொற்று அல்ல என்று சொல்லியிருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு காரணம் தெரியாத நிமோனியா ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளதுடன், அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதிக்கப்பட்டு யாருக்கும் தொற்று இல்லை என்று இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிளேக் நோய் என்பது உலகை அழிக்கவல்ல ஒரு கொடூர நோய். எப்படி கொரோனா வைரஸ் உலகை ஒரு உழுக்கு உழுப்பியதோ, அப்படி பாரிய அளவிலாக பிளேக் நோய் எலிகளால் பரவுகின்ற நோய். சூரத்தில் பொதுவாக இந்த விவசாய நிலங்களில் இவ்வாறான பிளேக் நோய்கள் எலிகள் போன்றவற்றால் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட காலமாக உலகில் இது பற்றிய பேச்சில்லை. இப்போது ரஷ்யாவிலிருந்து அந்த பேச்சு ஆரம்பித்திருக்கின்றது. அது ரஷ்யாவில் அரும்பாகி மொட்டாக விரியக்கூடாது என்பதுதான் இன்னொரு அது பிரார்த்தனை.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
0: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன்.

நேற்று உலக அளவில் பெட்ரோலிய விலைகள், எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. வேளையிலே இப்பொழுது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பல இடங்களில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையில் ஐஓசி, சுனோபெக், ஆர்எம் பாக்ஸ் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் நிலவுவதாகவும் இந்த நாளிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தாங்கள் கொள்முதல் செய்யும் விலையை விட குறைந்த விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிடும் என லங்கா, ஐஓசி, சினோபெக் மற்றும் ஆர்எம் பாக் நிறுவனங்கள் அண்மையில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவித்திருந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக ஒரு நீண்ட வரிசைகள் அங்கு ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நேர்களை

0: அதேவேளை இலங்கை திரும்பும் போது கைது செய்யப்படக்கூடும் என்பதால் முன்பிணை கோரி சிராந்தி ராஜபக்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான சிராந்தி ராஜபக்ச வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு திரும்பும் போது கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இப்பொழுது முன்பிணை கோரி மாளிகாகந்த நீதவா நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிரிலிய சவிய அமைப்புடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகள் குறித்து முன்னிலையில் சிஐடி முன்னிலையில் வாக்குமூலம் வழங்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த முன்பிணை மனு தாக்கல் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றது.
1: நேற்று வரை தனிமையில்
0: நேரம் இப்பொழுது சரியாக 5:41.

0: நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் நேயர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன். மாலை வணக்கம் சாரா.
0: மாலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலம், நலமா இருக்கோம். நீங்கள்?
0: நலம், நன்றி.
1: பாட்டு வந்து பட்டாசு படத்துல ஜிகிடி ஜிகிலாடி.
0: ஜிகிடி ஜிகிலாடியா? நல்லது, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்த வந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாதன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: மதன் வணக்கம், எப்படி போகுது?
2: வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கங்கள். நான் இந்த பாட்டை கேட்கிறேன், ஒல்லி ஒல்லி ஒட்டியான அந்த பாட்டை.
0: என்ன பாடல்?
2: ஒல்லி ஒல்லி உடம்பே ஒட்டியான மேதுக்கு, ஆதி படத்தில் வா.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தே குண்டமைக்கு.
2: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மசந்தான், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
3: காஷ்மீர் படத்தில் நேற்று வேறு தனிமையில என்று அழைக்கும் போது வந்து நம்ம எளிய பற்றி சொல்லுங்க, பிளாக் என்று வரிக்கோவில் எளியாத கூட
0: பயமாக. அது அந்த வயல்களில் எலி, தொற்று நோய் உள்ள எலிகளின் அந்த அவைந்த கழிவுகள் எங்களால் தான் அது
3: வேறு வன்கோவில் வஞ்சிருக்கா.
0: உண்மைதான், உண்மைதான்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி காந்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம், நலம்.
4: சந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள், எப்படி? மரவள்ளிக்கிழங்க சாப்பிட்டு போயிருமா? அதான் இந்த அகலான் மரவள்ளிக்கிழங்கு சீசன்ல மரவள்ளி தோட்டங்களுக்குள்ள ஒரு பூந்து விளையாடும். சரி, எல்லாம் நல்ல விஷயம். விலங்குகள் எல்லாம் ஓடியது எங்கட சிஎம் ஆர்வம் காட்டிலேயால. என்ன பாடல்?
4: பாட்டு கொண்டு பாடல் வந்து படம் தெரியல. அழகு அமுதமலை பொலியும் முழு நிலவிலே உண்டு, ஐஸ்வர்யாவும் ஹிருத்திக் ரோஷனும் அதில் லைக் பண்ணிட்டிருக்காங்க.
0: அமுதமலை பொலியும் முழு நிலவிலே என்ற பாடல், அது பொம்பளை மனசு. நீங்கள் பழைய பாட்டை கேக்குறீங்களா, புது பாட்டை கேக்குறீங்களா சந்திரன்?
4: பழைய பாட்டு.
0: பொம்பளை மனசு திரைப்படத்தில் தியாகராஜன் பாடிய பாடல், அது ஒலிக்கும். நன்றி, நன்றி. திரைப்படம் வெளிவந்ததா தெரியல, பொம்பளை மனசு என்றபடியே அதை வெளியிடா விட்டுட்டு பொருள். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் தாரணி, கதைக்கிறேன்.
0: நலன் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி?
5: நான் நல்லா சொன்ன பொம்பளை மனசுண்டா
0: தெரியும். அதான் உங்களை இணைச்சு நான் நடத்தது ஒரு விவாத மேடை வந்து அமைக்க ஒன்று.
5: கனடாக்கு வந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட், கோவிட் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனது சனிப்ரூக்லயே. அப்ப அதுக்கு நான் மிஷின் செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே போயிருக்க, அந்த சோ நர்வஸ் உண்டு, பயம் வேற. பட் அந்த தலைக்கு தொப்பி போட்டு முடி எல்லாம் போட்டு ஏதோ அந்த விண்வெளிக்கு போறாங்க மாதிரி கொண்டு போனாங்க.
0: அதுவும் சீனாவில கொத்து கொத்த விழுகிறாங்க, லைன்ல நின்று விழுகிறாங்க, இந்த செய்தி எல்லாம் பரவுது.
5: ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனது இங்க சனிப்போக்குலதான். அப்ப எனக்கு சொன்ன உடனே அந்த இப்ப நினைக்க சிரிப்பா இருக்குது. அந்த நேரம் அந்த இருந்த பயத்தை அது எங்களை என்னால சொல்லவே இல்லை. அப்படி ஒரு பயத்துல அந்த பிரீத் பண்ண எல்லாம் யோசிச்சு கொண்டு உள்ளுக்கு போனாங்கட, கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போற நேரம். இப்ப எல்லாம் டூ சிம்பிளா இருக்கு, வார பேஷண்டே டூ சிம்பிளா டேக் கேர் பண்றாங்க.
0: நான் இப்படி சொல்லாங்க, இப்ப புடின்னு கேட்டா கூப்பிட்டுருவாரு, அங்க வா மாஸ்கோ.
5: எனக்கு ஜஸ்ட் லைக் தட் அந்த ஞாபகம் வந்து டப்பன் வந்து போச்சு. எனக்கு பாட்டு வந்து ஜே ஜே படத்துல இருந்து உன்னை நான் உன்னை நான் அந்த பாட்டு.
0: நன்றி, நன்றி தாரணி. நீண்ட இடைவெளிக்கு போறேன் நினைக்கிறேன்.
5: நாங்க ஒரு ஷோ செய்ய போறோம் எல்லாரும்.
0: நான்
5: போறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பர்பஸ்க்காக போறேன். அவ பரதநாட்டியம் பழகிறா சத்யாக்கா, நாங்க வந்து பரதநாட்டியம் ரூம்பா போறோம்.
0: நீங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டான்ஸ்?
5: நாங்க வெஸ்டர்னுக்கு போறோம். அவ கர்நாடக இது போறாக்கா, இதுங்கிட்ட
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். நிறைய நேர்கள் காத்திருக்கின்றார்கள். வணக்கம். வெண்பா வணக்கம்.
6: எனக்கு கங்கைக்கிற பாட்டு படத்தில் இருந்து
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பேசுறோம்.
0: எஸ்பி சரண் நலம், நீங்கள் எப்படி?
7: நான் நல்ல சோமா இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே.
0: தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, உண்மைதான். காடு மலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. நல்ல வேதி என்ன உண்மையில?
7: நல்ல வேதி அமராவதி.
0: அமராவதி உண்மைதான்.
7: போடுங்க.
0: சரி, நன்றி நன்றி நிகழ்ச்சி வந்து வைக்க.
7: நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம்.
7: சந்திப்போம்.
0: நிகழ்ச்சியை நடத்தினர் வணக்கம்.
8: வணக்கம் மாசன், நான் பாலா அழைக்கிறேன்.
0: ஓ நலம் பாலா, நன்றி. நீங்கள் நலமா பாலா?
8: நான் நலமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் பாலா?
8: எனக்கு வாய்ந்த பக்கம் படத்துல ஸ்டீவன் சக்கரவர்த்தியும் ஜானகியும் பாடின ஆனந்த தாகம்.
0: வா இந்த பக்கம் ஆனந்த தாகம். முந்தி கேட்டீங்களா இந்த பாடல்?
8: இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கனகாலம் கேட்கல, அதுக்காக கேட்போம். பார்த்தலாம்.
0: சரி, கேட்கலாம். நன்றி நன்றி பாலா,
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் பாலா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: அது வணக்கம் வணக்கம் வணக்கம் நாலு வணக்கம் சொல்லியே எங்களுக்கு விளங்கிட்டு கண்ணன் தான் கேட்கிறேன். நலம் கண்ணன், நீங்க எப்படி?
9: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஜெயிலர் ரெண்டுல இருந்து பாடல்கள் வந்துச்சா, அதுல இருந்து ஒரு பாட்டை போடுங்க. அப்படி இல்லாட்டி ஜெயிலர்ல இருந்து ஒரு பாட்டை போடுங்க. சனிக்கிழமை பின்னிடம் உங்களை குறவு கேட்டுது எஃப்எம்ல.
0: ஒவ்வொரு கிழமையும் சனி மாலையில
9: கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லுவோம் எடுத்து பார்த்தேன். போயில அந்த நம்பரை கவனிக்கலன்னா அப்பதான் தெரியும். ஓ, அது வேற நம்பர் ஆகும். எஃப்எம் மட்டும்
0: சந்தேகிக்க தேவையில் இசைத்தட்டு வெளியில வருதோ இல்லையோ இங்க வந்துடும். சிஎம்ஆருக்கு
9: மூன்று ஃபேமிலிஸோட கார்ல வந்தோன்றது உங்களுக்கு டயல் பண்ணி சனிக்கிழமை
0: பின்னாடி.
9: நாங்க இங்க போனாங்க ரொச்சஸ்டர் கோயிலுக்கு போனாங்க. ஏழு பேர் போனாங்க, ஒரு வேன்ல போனாங்க. காலையில போய் காலைல எட்டு எட்டரை மணிக்கு வழி கட்டு, பிறகு இரவு எட்டு மணி தான் வீட வீட்டை வந்து சேர்ந்தோம்.
0: இணைஞ்சிருக்கலாம்.
9: நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ட்ரிப் நல்லா இருந்தது. அப்ப நான் உங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன் எல்லாருக்கும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். அப்படி இருக்கிறீங்க. இனிய மாலை வணக்கம்.
0: நலம் ஸ்ரீராம், இனிய மாலை வணக்கம். நீங்கள் எப்படி? நலமா?
10: நான் எப்பவும் போல நலம் நலமுடன். எனக்கு பாடல், ஆனால் பாடல் கேட்டாலும் கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஸ் தொங்கல் தான் வந்து எங்க பாடல் நிக்கிற ஊடாக்கு.
0: தொங்கலுக்கு தான் வரப்போது. இப்ப என்ன
10: எனக்கு பாடல் வந்து இந்த என்ன என்ன அந்த வா அந்த பாட்டு கொஞ்சம் முன்னுக்கு போடுவீங்க பாக்கட்டும். இந்த பாட்டுல தந்தா
0: வா வா பக்கம் பா, என்ன
10: கொஞ்சம் நடுவில் நடுவில் யாரும் கூடி கொண்டு யோசிக்கிறேன்.
0: சரி,
10: நன்றி நன்றியா.
0: நன்றி நன்றி ஸ்ரீராம் நிகழ்ச்சியில் இருந்த வைக்க. நேரம் இப்பொழுது 5:51 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. அது சாராவின் விருப்பப்பாடு.

0: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாகதீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கோனர் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீஜாய் முரளி எஸ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா ஆகியோரால் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கலகுடகத்தை ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததைத் தொடர்ந்தே அக்டோபர் 25 தேதியன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD, 101.3 CMR தமிழ் HD.

வருகின்ற பாடல் காந்தி விரும்பி கேட்ட பாடல். காஷ்மீர் திரைப்படத்திலிருந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கான குரல்கள் காஷ்மீர் திரைப்படம் பொதுவாக 2003-2005 காலப்பகுதிகளில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இது நல்ல திரைப்படம், நல்ல பாடல். என்றாலும் இந்த பாடலும் இந்த திரைப்படமும் கொஞ்சம் இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ என்ற ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்கின்றது. பொதுவாக காஷ்மீர் என்ற பேர் வந்தாலே அது ஒரு அரசியல் சார்ந்த விடயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அரசியல் சார்ந்த விடயத்தால் கொஞ்சம் இந்த பாடலுக்கும் இந்த திரைப்படத்திற்கும் பெரிய இடைவெளிகள் இருந்ததோ என்ற ஒரு வினா எழுகின்றது. என்றாலும் இந்த நேற்று வரை தனிமையிலே என்ற அந்த பாடல் பல நேர்கள் எங்களது நிகழ்ச்சியிலே அடிக்கடி கேட்டு ரசிக்கின்ற பாடல்களில் ஒன்று. அந்த வகையில் தான் இன்றைய தினமும் அந்த பாடலை கேட்டு விரும்பி கேட்டார்கள். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கான பல்வேறு விதமான சுவையான அம்சங்கள் இருக்கின்றன இந்த பாடலிலும். இது தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் காமகோடியா என்பவரது வரிகளில் உருவான பாடல். கொஞ்சம் கீரவாணி சாருகேசி, கொஞ்சம் சோகம் இருக்கும் பாடலில், சாருகேசி ஆகிய ராகங்களில் இடம்பெற்ற பாடலாக இருக்கும் இந்த பாடலை பொறுத்தவரையில் தேனிசை தென்றல் தேவா ஒரு மெலடி பாணியில் இந்த பாடலை உருவாக்கியிருப்பார். புகழ்பெற்ற தேவா கருவாட்டு கன்னி பூவே உனக்காக போன்ற படங்களில் கொடுத்தது போல மிகச்சிறந்த ஒரு மென்மையான பாடலாக இந்த பாடலை தந்திருப்பார். கீரவாணி ராகத்தை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் சாருகேசியையும் இடையிடையே கலந்து சோக உணர்வையும் கொஞ்சம் மகிழ்ச்சியான உணர்வையும் கொண்டு வருவதற்கேற்ற வகையில் மறைந்த பிரபல பாடலாசிரியர் காமகோடியான் நேற்று வரை தனிமையிலே இன்று முதல் இனியவளே என்ற வரிகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் காதல் வந்தவுடன் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்தை, தனிமை மறைந்து இன்பம் சூழும் தருணத்தை எளிமையான வார்த்தைகளில் கொண்டு வந்த பாடல். இந்த பாடல் காஷ்மீர் திரைப்படம் சில காரணங்களால் பெரிய அளவில் கவனம் பெறாமல் அல்லது வெளியாகாமல் போனது என்று சொல்லலாம். இந்த பாடலின் இசை மெலடி காரணமாக இன்றும் தீவிர தமிழ் இசை ரசிகர்களால் தேடி தேடி கேட்கப்படும் ஒரு பாடல் ஒன்றாக இந்த பாடலும் இருக்கின்றது. காஷ்மீர் திரைப்படத்தில் இந்த பாடல் புல்லாங்குழல், வயலின் ஸ்ட்ரிங், அகஸ்டிக் கிட்டார், தாள வாத்தியங்கள், சேக்கர், மராக்கஸ், ட்ரம்பீட்ஸ், ஹீபோர்ட், சிந்திசைசர் என்று பல இசைக்கருவிகள். பாடல் முடிவில் அந்த இசைக்கருவிகள் பற்றி விரிவாக பேசுவோம்.

பொதுவாக தேன் சித்தன்றல் தேவாவின் பாடல்கள் என்றால் அந்த தாளக்கட்டுகளுக்கு குறைவிருப்பதில்லை. அப்படி ஒரு தாளக்கட்டு, அத்தனை தோற்கருவிகளையும் பயன்படுத்தி இருப்பார் ஒரே பாடலில். தபீலா, டோலக், டோல்ஹி, கடம், இடையில் ஒரு சின்ன சத்தத்துடன் தவில், வயலின்கள், வயலோ, செல்லோ, புல்லாங்குழல், கிட்டார், உபே, பெல், சந்தூர், சிந்திசைசர், மராக்கஸ், சேக்கர், சிம்பிள்ஸ், கீபோர்டு என்று அத்தனை இசைக்கருவிகளின் சங்கமத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:19.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இனிய இசை விருந்து

நேர்களை அடுத்தளிக்கின்றது. சந்திரன் ஒரு பாடல் விரும்பி கேட்டார், அமுதமலை பொழியும் நிலவிலே என்ற பாடல். இந்த பாடல் 80களில் வெளிவந்த பாடல். அவர் சொன்ன அந்த விடயம், ஒரு ஹிந்தி படம் ஒன்றின் பாடல் காட்சியை இந்த பாடலுடன் இணைந்திருந்தார்கள், இரண்டையும் கலந்திருந்தார்கள். அதை வைத்து தான் அவர் புதிய பல நடிகர்களது பெயர்களை சொன்னார். அவர்கள் நடிப்பில் ரித்திகேஷ், ஐஸ்வர்யா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பாடல் என்று கேட்டிருந்தார். உண்மையில் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை. பொம்பளை மனசு என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த பாடல் காட்சியோ அல்லது பாடல் திரைப்படமோ வெளிவரவில்லை. பாடல் டி எல் தியாகராஜன் இந்த பாடலை பாடியிருந்தார். ஒரு நல்ல பல்வேறு விதமான வரிகளை கொண்டிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கான இசையை தந்தவரும் ஒரு வித்தியாசமானவர், ரத்ன சூரியன் என்பவர் தான் இந்த பாடலுக்கான இசையினை வழங்கியிருந்தார். கவிஞர் தமிழ்மணி பாடலுக்கான வரிகளை தந்திருந்தார். பொம்பளை மனசு என்ற திரைப்படம் துரதிருஷ்டவசமாக வெளிவராமலேயே இந்த பாடல் மட்டும் இன்று பல்வேறு விதமான பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து ஓய்ந்த ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலைத்தான் இப்போது நாங்கள் அடுத்து கேட்க இருக்கின்றோம். பாடலை கேளுங்கள். பாடலின் நிறைவில் இந்த பாடலை பற்றிய பல்வேறு விதமான தகவல்களுடன் நாம் இணைந்திருக்கலாம் நேர்களே.

0: ரத்னசூரியன் என்ற இசையமைப்பாளரது இசையில் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த படம் பொம்பளை மனசு திரைப்படம். ரகுவரன் மற்றும் ரஞ்சனி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த 87 இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்திற்கான பல்வேறு பாடல்களுக்கான வரிகளை தமிழ்மணி எழுதியிருந்தார். இந்த பாடல் தியாகராஜன் குரலில் ஒலித்தோய்ந்திருந்தது. பல்வேறு விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி கொண்டாடப்பட்ட பாடல். கிட்டார், புல்லாங்குழல், ஷேக்கர், தபேலா, சந்தூர், சிம்பிள்ஸ், ட்ரம்ஸ், கொங்கோ, ஒபே, சித்தார், தாளம், நாதஸ்வரம், தவில், டோலக் என்று பல இசைக்கருவிகளை இந்த பாடலிலே மிட்டுக்காக பயன்படுத்தியிருப்பார்கள். பாடல் ஒரு சோக உணர்வை, ஒரு சோக உணர்வுடன் கூடிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தது. ராகத்தை கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் வாகை சிறியா அல்லது இது சிவரஞ்சனியா என்பதில் ஒரு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கின்றது. என்றாலும் ரத்ன சூரியன் எந்த மெட்டில் எந்த ராகத்தில் இசையமைத்தார் என்பதை நாங்கள் கண்டறிந்து வருகின்ற காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக தருவோம். நேர்கள் இப்பொழுது 6:30 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல்?
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேர்களை அடுத்து மொன்றியலிலிருந்து மொன்றியலிலிருந்து ஸ்ரீராம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார். தனது பாடலை இடை ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார். அவரது அந்த வேண்டுகோளை நாங்கள் கருத்தில் கொண்டு அவரது பாடலை அடுத்து தர இருக்கின்றோம். வேணியினர்கள் கோவித்துவிடக்கூடாது, நிச்சயமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை பற்றி எப்படி பேசுவது, எதை பேசுவது, எதை சொல்வது என்றெல்லாம் பல வினாக்கள் இருக்கின்றீர்களே. அப்படி ஒரு மிக அருமையான பாடல் தங்கமகன் திரைப்படத்தில். எல்லா பாடல்களுமே தங்கம்தான். அந்த திரைப்படமும் ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். 2015 ஒரு தங்கமகன் வந்தது, இது அதல்ல. 83 வெளிவந்த தங்கமகன் திரைப்படம் ரஜினி நடிப்பில் வெளிவந்திருந்தது. ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் பூர்ணிமா ஜெயராம் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த தங்கமகன் திரைப்படம் பெரிய வசூலை பெற்றது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த வேளையில் அந்த பாடல்களுக்காகவே அந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்த பலர் போட்டி பாடல் என்றெல்லாம் சொன்னார்கள். பல நல்ல பாடல்கள் அந்த திரைப்படத்திலிருந்து. இப்போது இசைஞானி இளையராஜா இசையில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் மாவா பக்கம்பா என்ற பாடல். பின்னர் ரஜினி நடிப்பில் வெளிவந்த கூலி திரைப்படத்திலும் ஒரு ரீமேக்காக பாடப்பட்டிருந்ததை நேர்கள் அறிவீர்கள். அந்த கூலி திரைப்படத்தில் அனிருத் ரவிச்சந்திரன் இந்த பாடலை எடுத்து ரீமேக் செய்திருந்தார். அதுவும் ரஜினி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் என்பதனால். இது எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில், கவிஞர் முத்துலிங்கத்தின் வரிகளில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் அந்த கால இளைஞர்கள் மனங்களில் நீங்காத இடம்பெற்ற ஒரு பாடல் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் இன்னொரு பாடல், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணோ, அந்த பாடல் மிகச்சிறந்த ஜனரஞ்சகமான வரவேற்பை பெற்ற பாடல். வா வா பக்கம்பா என்ற அந்த பாடல் இப்பொழுது அடுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றது. இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவின் ஒரு கொஞ்சம் துள்ளிசை என்று சொல்லலாம். அவர் பல்வேறு பாடல்களை தந்தாலும் ஒரு டிஸ்கோ பாடலை ஒரு கர்நாடக ராகத்தில் தரலாமா, இசைக்கலாமா என்று கேட்டால் அதற்கும் விடை இசைஞானியிடம் இருந்தது. 1983 வெளிவந்த தங்கமகன் திரைப்படத்தில் இந்த வா வா பக்கம்பா என்ற பாடல் ஒரு டிஸ்கோ, புகழ்பெற்ற ஒரு டிஸ்கோ பாடல். ஆனால் அதற்குள்ளும் ஒரு தர்மவதி ராகத்தை கொண்டு வந்து புகுத்தி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. இப்பாடல் அண்மையில் வெளிவந்த பொழுது கூட அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருந்தார் என்ற வகையில் இந்த பாடல் பல்வேறு சிறப்புகள் பெற்ற பாடல்கள்தான் அவ்வாறு ரீமேக் செய்யப்படுவதுண்டு, மீண்டும் திரைப்படங்களில் வருவதுண்டு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாசிக்கலான பாடல். இசைஞானி இளையராஜாவின் இசை மேதமைக்கும் அதன் நவீன உருவாக்கத்துக்கும் சான்றாக விளங்குபவை. ஒரு ஆழமான பாரம்பரியமிக்க கர்நாடக இசையை 80களில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்கோ பாணியில் தருவதற்கு எவ்வளவு துணிந்திருப்பார் இசைஞானி இளையராஜா. பாரம்பரிய ராகங்களை அதன் நடனம் கெடாமல் ஒரு துள்ளலான நடன பாடலாக மாற்றுவதில் ஒரு மேதமை இருக்க வேண்டும். அதை கச்சிதமாக கையாண்டிருந்தார். 80களில் இந்தியாவில் மிக அரிதாக பயன்படுத்தப்பட்ட சிந்திசைசர், எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ், இந்த கருவிகளை இந்த பாடலில் மிக மிக அதிகமாக பயன்படுத்தி புகழ்பெற்ற பி பொலிகள், பேஸ் லைன் என்று கேட்பவரை இழுத்து ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி கொண்ட பாடலாக இந்த பாடலை மாற்றியிருப்பார்கள். அதற்கு ஒரு அணி சேர்க்கின்ற வகையில் எஸ்பிபி, வாணிஜியரா இருவரது குரல்கள், இந்த இரு குரல்களின் ஆளுமைகளும் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய அணி சேர்த்திருக்க அல்லது வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கும். வாணிஜியரா பொதுவாக மெல்லிசை மற்றும் கிளாசிக் பாடல்களுக்குத்தான் பெயர் பெற்றவர். ஆனால்
ஒரு மிக ஸ்டைலான ஒரு மேற்கத்திய பாணியிலான ஒரு டிஸ்கோ பாணியிலான பாடலை பாடி தனது பன்முகத்தன்மையை நிரூபித்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. வாணிஜெயராம் எஸ்பிபி பொதுவாக எல்லா பாடலும் பாடுவார், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அதுதான். எஸ்பிபிக்கும் கே ஜே ஜெயசுதாஸுக்கும் இடையில் ஒரு காலத்தில் ஒரு போட்டி ரசிகர்கள் மத்தியில் நிலவியது. நிலவிய போது கே ஜே ஜெயசுதாஸை எஸ்பிபி ஓவர்டேக் செய்த இடங்கள் எல்லாம் இப்படியான பாடல்களைத்தான். அந்த வேளையில் கே ஜே ஜெயசுதாஸ் மென்மையான கர்நாடக சங்கீத பாணியிலான பாடல்களை பாடிக்கொண்டிருக்க எஸ்பிபி கொஞ்சம் அவரை ஓவர்டேக் செய்து அதிக பாடல்களை பாடி மக்கள் மனங்களில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த வகையான பாடல்களை தான் அதிகம் தேர்ந்தெடுத்து பாடி வெற்றி பெற்றார். இப்பாடல் வெளியாகி 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் கேட்கும் போது நேற்று அது கம்போஸ் பண்ணப்பட்டது, நேற்று இசையமைக்கப்பட்டது போன்ற ஒரு நவீன உணர்வை தான் இது தரும். அதனால்தான் 2024 கூலி திரைப்படத்தில் அது மீண்டும் மொழிபெயர்க்கப்பட்டது. கவிஞர் முத்திலிங்கம் எழுதிய வரிகள் எளிமையானவை, காதல்களின் தவைப்பை அழகாக வெளிப்படுத்தக்கூடியவை. வா வா பக்கம் வா, நெஞ்சில் தாகம் வா போன்ற வரிகள் இந்த பாடலின் வேகத்துக்கு மிக கச்சிதமாக பொருந்தியிருந்தன. இந்த பாடல் பல இசைக்கருவிகளுடன் ஒலிக்கும். என்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நேர்களே நீங்கள் உன்னிப்பாக கேட்பது போல் நானும் உன்னிப்பாக கேட்டு தான் சொல்லப் போகிறேன். ஏனென்றால் சில வேளைகளில் நான் வீட்டிலே இருந்து கொண்டு வருகின்ற பாடல்கள் ஒரு முறை கேட்டு அந்த பாடலில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் தொடர்பான விடயங்களை அலசி வருவதுண்டு. ஆனால் நேர்கள் திடீரென்று கேட்கின்ற பாடல்களை ஸ்டூடியோவில் வச்சு தான் கேட்க முடியும். இது இந்த ஸ்ரீராம் இந்த பாடலை கொண்டு வந்தவுடன் கேட்பதற்கு எனக்கு அவகாசமே கிடைக்கவில்லை. முன்பு கேட்ட அறிந்த அந்த கருவிகளை மட்டும் பேச முடியும் என்பதனால் முழுமையாக நாங்கள் பாடலை கேட்ட பின்னர் கருவிகள் பற்றி பேசுவோம். நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்கள், நான் சொல்லுகின்ற கருவிகளும் நீங்கள் நினைக்கின்ற கருவிகளும் ஒத்து வருதா பார்ப்போம்.

0: without touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.
2: நீர்களே அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். என்னென்ன இசைக்கருவிகள் தாளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பது ஓரளவு ஊகித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். நீங்கள் நினைத்தது சரி வருதா என்பதை பாருங்கள். ட்ரம்ஸ், அது எல்லோருக்கும் தெரியும் கட்டாயம். ட்ரம்ஸ், ட்ரம்ஸிலும் பல பிரிவுகள், டாம்ஸ் மற்றும் ஹை ஹேட்ஸ், அவை சிம்பிள்ஸ், இவை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அதேபோல் ஸ்டிக், ஒரு தடி சத்தம் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. ஸ்டிக் பீட் என்று சொல்வார்கள். அந்த ஸ்டிக் பீட் தொடர்ச்சியாக அந்த பாடலில் இடம்பெற்றிருந்தது. அதே போல் பேஸ் கிட்டார் பாடலுக்கு வலு சேர்த்திருந்தது. அது மிகச்சிறந்த இசை கோர்ப்புக்கள் துள்ளலான ஒரு அடித்தளம். அது மட்டுமல்ல, முழு இசைக்கு மிக வலுவான ஒரு அமைப்பாக இந்த பேஸ் கிட்டாரை பயன்படுத்தியிருந்தார். அதை விட எலக்ட்ரிக் கிட்டார் பாடகர்களின் வரிகளுக்கு இடையில் வரும் சிறிய இடைவெளிகளை நிரப்புவது அந்த எலக்ட்ரிக் கிட்டார். அந்த ஸ்டைல் அருமையாக இருந்தது. அதை விட சக்ஸஃபோன் இடையில் பாடலின் பல்லவி சரணங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இன்டலூட்டில் அந்த சக்ஸஃபோனை பயன்படுத்தியிருந்தார். புல்லாங்குழல் வந்தது. மேற்கத்திய இசையோடு எங்களது ஊர் இசையை இணைக்கின்ற வகையில் புல்லாங்குழல், பொதுவாக இசைஞானி இளையராஜாவின் பாடல்களில் அருண்மொழி இருப்ப புல்லாங்குழல் நிச்சயமாக இருக்கும். இதைவிட சிம்பிள்ஸ், ரம்பெட், ரிதம் கிட்டார், ஒபே, ஹிக் ட்ரம், கோரஸ், அந்த ஆண் பெண் கோரஸ் பாடலுக்கு வலு சேர்த்திருக்கும் பெல், அத்தனையும் இணைந்து இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடலாக, அதை விட எஸ்பிபி வாணிஜியராமின் குரல்கள், அந்த ஆங்கில வார்த்தைகள் அந்த காலத்தில் இளைஞர்களின் என்ன மந்திரம், தாரக மந்திரமாக ஒழித்து கொண்டு திரிந்த ஒரு காலம் அந்த காலம்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

அடுத்து ஒரு பாடல் மீண்டும் தேனி சித்தன்றல் தேவாவின் இசையில் ஒலித்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வெண்பா விருப்பத்தில் இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. கங்கைக்கரை பாட்டு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் 1995 வெளிவந்த மணிவண்ணன் இயக்கத்தில் வருண்ராஜ் மற்றும் ரூபாஸ்ரீ ஆகியவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த கங்கைக்கரை பாட்டு. பொதுவாக மணிவண்ணன், ஆர் சுந்தரராஜன் இவர்கள் இயக்கும் திரைப்படங்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிடும். அவர்கள் பொதுவாக அந்த திரைப்படங்களில் கதைகள் அல்லது ஒரு எளிமையான கதைகளை கொண்டு வருவார்கள், நல்ல நகைச்சுவைகளை கொண்டு வருவார்கள், நல்ல பாடல்கள். இவற்றின் காரணமாக அந்த திரைப்படங்கள் பொதுவாக சோடை போவதில்லை. மணிவண்ணன், மனோபாலா, ஆர் சுந்தர்ராஜன் அந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த பாடலுக்கான வரிகளை காளிதாசன் தந்திருப்பார். தேனிசைத்தன்றல் தேவாவின் இசையில் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை நாங்கள் முதலில் கேட்போம். பாடலின் முடிவில் பாடல் பெற்றிய பல சுவையான தகவல்களை வழமை போல் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஒரு மாற்றாக முதலில் பாடலை கேளுங்கள், பின்னர் பாடல் பெற்றி பேச இருக்கின்றோம். நேர்களை, நேரம் இப்பொழுது சரியாக 6:52.

அந்த பாடல் ஒளி துவைந்த நேரம் 6:57 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஒளித்துவைந்த பாடல் கங்கை கரை பாட்டு, அது திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் எஸ்பிபி மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் ஒரு மோகன ராகம். பொதுவாக தமிழ் திரைப்பட பாடல்கள் பலவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சக ராகம் இந்த மோகன ராகம். கர்நாடக இசையின் மிக இனிமையான 5 ஸ்வரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஔடர ராகம் அல்ல, 5 ஸ்வரங்களை கொண்ட மோகன ராகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். தேவா இந்த ராகத்தை மிக எளிமையாக, அதே சமயம் எவரையும் கேட்கும் போது சுண்டி இழுக்கின்ற வகையில் கையாண்டிருப்பது இங்கே முக்கியமானது. எஸ்பிபி மற்றும் சித்ரா கூட்டணி மிக சிறந்த தெரிவு. பாடகர் திலகம் எஸ்பி பாலசுப்ரமணியம், சின்னக்குயில் சித்ரா இருவரின் குரல்களும் மிக பொருத்தமாக அமைந்திருக்கும். காதலை வெளிப்படுத்துகின்ற மெல்லிய சங்கதிகள், இருவரும் இணைந்து பாடும்போது வெளிப்படும் குரல் இணக்க ஹாமனி பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும். வரிகளில் அவர்கள் கொடுத்த உச்சரிப்பு பாவங்கள் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கும் நேர்களே. அதைவிட தேனிசை தென்றல் தேவாவின் ஆரம்பகால மெல்லிசை பாடல்களில் இந்த பாடலும் ஒரு மிகச்சிறந்த பாடலாக அமைந்திருக்கின்றது. பாடலின் இடையிடையே வருகின்ற புல்லாங்குழல், வயலின் இசைக்கோர்வைகள், பிருந்தாவனம் போன்ற ஒரு நந்தவனம் சூழலை எங்களுக்கு எடுத்து தந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாடல்களில் இடம்பெற்ற பல்வேறு தாளங்கள் ரிதங்களும் பாடலை எங்களுடன், நான் ஏற்கனவே சொன்னது போல் இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான கங்கை கரை பாட்டு திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. கிராமிய பின்னணி கொண்டது, பின்னணி இசை தாராளமாக அந்த கிராமிய தன்மையையும் வெளிக்காட்டியிருந்தது. மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக மாறியிருந்தன. பல இசைக்கருவிகள் பயன்படுத்தியிருப்பார், தபேலா, ட்ரம்ஸ், மிருதங்கம், டோலக், கிட்டார், பேஸ் கிட்டார், ஹிக் ட்ரம், சிந்திசைசர், ஹீபோர்ட், புல்லாங்குழல், கடம் என்று பல இசைக்கருவிகளை தேனிசை தென்றல் தேவா இந்த பாடலுக்காக பயன்படுத்தியிருப்பார். அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஈத சந்தங்கள் நிகழ்ச்சியை மலர்வித்திருந்தது. இனிய இசை விருந்து.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கோனர் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீஜாய் முரளி எஸ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா ஆகியோரால் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. விளக்கமருகில் வைக்கப்பட்டுள்ள கலகுடகத்தை ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததைத் தொடர்ந்தே அக்டோபர் 25 தேதியன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜெர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது.
0: மணத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் இந்த வேளையில் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையிலே இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள கலகொட அத்த ஞானசார தேரருக்கு அணிந்திருந்த துறவி உடை கலைத்து விட்டு இப்போது சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படும் உடை வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்ற ஊடக பேச்சாளர் மன்னிக்கவும் சிறை ஊடக பேச்சாளர் சேனக பல்லேதென தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சாதாரண கைதிகள் அடைக்கப்படும் சிறை அறையில் அவர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஞானசார தேரருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பின் அடிப்படையில் விடுக்கப்பட்டிருந்த கலகொட ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்டிருந்த 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை இன்று முதல் மீண்டும் அமுல்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது இலங்கையில் நீதிமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை எல்லாம் தனித்தனியே சுதந்திரமாக இயங்கி வருவதை பல்வேறு விதமான சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. ஒரு காலத்தில் அத்தனையை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கைகளில் வைத்திருந்து பல்வேறு விதமான இந்த நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை என்பவற்றில் பல முடக்கங்கள் இருந்தன. ஆனால் தற்போது அந்தந்த துறைகள் சுதந்திரமாக சுயாதீனமாக இயங்கி வருகின்ற போக்கொன்றை இப்போது நாம் ஓரளவு உணர முடிவது இலங்கையின் சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அதேபோல இலங்கையின் 12 நாட்டிக்கல் மைல் 22 கிலோமீட்டர் வெளியே சுமார் 20 ஈரானிய கப்பல்கள் நிற்கும் நிலையில் அந்த கப்பல்களுக்கு எரிபொருள் அல்லது வேறு பொருட்கள் வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கை அரசிடம் கூறியதா என்ற ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. இதற்கு பதிலளித்துள்ள தூதரகம் இலங்கை அமெரிக்கா இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் உள்ளடக்கமாகும், இது குறித்து ஊடகங்களுக்கு தம்மால் கருத்து தெரிவிக்க முடியாது என்று தூதரகம் இப்போது பதிலளித்திருப்பதாக சொல்கின்றார்கள். நீங்கள் இந்த பாடல் இப்போது பாலாவின் விருப்பத்தில் ஒலிக்கின்றது. வா இந்த பக்கம் திரைப்படத்திலிருந்தே

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:12 நேர்கள் சிஎம்ஆர் தமிழற்றின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் என்னென்ன பாடல்கள் கொண்டு வரப் போகின்றோம் என்பதை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். தயாராக இருங்கள், உங்கள் விருப்பங்களை அந்த பாடல்களுக்கு தெரிவிக்கலாம். 6 பாடல்கள் கொண்டு வருவோம் நேர்களே. அந்த 6 பாடல்களில் எந்த பாடல்கள் உங்கள் மனதை உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் என்பதை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் உங்களது பெயர்களில் அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும்.
1: JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது 1 வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547 வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

நேர்களை அடுத்தளிக்கின்றது. கண்ணன் இணைந்து கொண்டு ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டார். அவரது விருப்ப பாடல் அடுத்தளிக்கின்றது. ஜெயிலர் 2 பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன என்றாலும் எங்களது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார். நேர்களை, புதிய திரைப்பட பாடல்கள் எங்களிடம் உடனுக்குடன் வந்துவிடும். சில நேர்கள் கேட்கின்ற போது உங்களிடம் இருக்குதோ தெரியவில்லை, அந்த வார்த்தைகளை இனிமேல் பயன்படுத்த வேண்டாம். சிஎம்ஆரில் உடனடியாக பாடல்கள், புதிய பாடல்கள் எப்போதுமே வெளிவருவதுண்டு, அதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது அந்த ஜெயிலர் 2 பாடல்.

அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து 6 பாடல்களை தரும் நேரம்.

0: நேர்களை பொழுது முதல் ஆறு பாடல்களையும் தந்து விடுகின்றோம். முதலாவது பாடல் ஜே ஜே திரைப்படத்தில் உனை நான் கண்டவுடன் என்ற பாடல். மாதவன் நடிப்பில் வெளிவந்த ஜே ஜே திரைப்படம். அந்த பாடல்தான் இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வருகின்றது. உனை நான் கண்டவுடன் என்ற பாடல். இரண்டாவது தாஜ்மஹால் தேவையில்லை என்னமே அமராவதி திரைப்படத்திலிருந்து. மூன்றாவது நன்பேண்டா திரைப்படத்திலிருந்து. ஊரெல்லாம் உனை கண்டு வியந்தாரா நயன்தாரா அந்த பாடல். இலக்க நான்கில் இடம்பெறுவது ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்திலிருந்து. உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததே. இலக்கம் ஐந்து இந்து திரைப்படத்திலிருந்து. எப்படி சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு என்ற பாடல். ஆறாவது பாகுபலி திரைப்படத்திலிருந்து. உருக்கியோ நட்சத்திர தூரல் மனோஹரி என்ற பாடல். இலக்கம் நேர்களே ஒரு உற்சாகத்துக்காக இன்னொரு பாடலை தருகின்றோம். உற்சாகம் திரைப்படத்திலிருந்து. நரும் பூக்கள் தேடும் திருத்தும்பியே. எங்கே உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஏதாவது இரண்டு பாடல்கள். தயவுசெய்து பாடல்களின் இலக்கங்கள் சொல்வதை விட எந்த பாடல்கள் உங்களுக்கு பாடல்கள் நினைவு வராவிட்டால் திரைப்படங்கள் சொல்லி பாடல்களை கேட்கலாம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் அந்த பாடல்களை எல்லாம் தருகின்றோம் நேர்களை. ஜே ஜே திரைப்படத்திலிருந்து உனை நான் கண்டவுடன். இரண்டாவது அமராவதி தருகின்ற தாஜ்மஹால் தேவையில்லை என்னமே. மூன்றாவது நண்பேண்டா திரைப்படத்தில் ஊரெல்லாம் உனை கண்டு வியந்தாரா நயன்தாரா அந்த பாடல். இலக்கம் நான்கு ஒரு பொண்ணு நினைச்சா. உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன். ஐந்து இந்து திரைப்படத்தில் எப்படி சமஞ்சது எப்படி சக்கர வள்ளி கிழங்கு மாமா என்ற பாடல். ஆறாவது பாகுபலி தருகின்ற உருக்கியோ நட்சத்திர தூரல் மனோகரி என்ற அப்படி பாடல் நிகழ்ந்தீர்களே. அதே போல் இலக்கம் ஏழு ஒரு உற்சாகத்துக்காக இன்னொரு பாடல் தருகின்றோம். இதெல்லாம் ஆறம் பிடிக்காவிட்டால் நீங்கள் ஏழாவதிலும் பாடல் தேடலாம். நரம்பூக்கள் தேடும் திருத்தும்பியே உற்சாகம் திரைப்படத்திலிருந்து. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்? ஜே வணக்கம். நலம் நன்றி. நீங்கள் எப்படி?
1: நலமா இருக்கிறேன். நல்ல பாடல்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு
0: இலக்கம் சொல்ல வேண்டாம் ஜே. பாடல் சொல்லுங்க.
1: பாட்டு
0: நில்லுங்க ஜே, கூப்பிடணும் உங்களே. அடுத்த ஒரு ஜே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்றாலும் அத தரமா தந்தை என்று நீங்க நினைச்சா சந்தோஷம் உண்மையிலே.
1: உங்களால
0: முடியுமா? எனக்கு அதுல 100% திருப்தி இல்ல. ஆனா நீங்க அது தரமாக இருந்தது
1: உடனே நீங்க அந்த எல்லா இசை கருவிகளையும் கண்டுபிடிக்கிறீங்களா? அது வேற லெவல்.
0: அது கேட்டு கேள்வி ஞானம் தான். அது உண்மையில
1: நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: எனக்கு ஒரு சங்கடம் என்னென்னா, அதை அலசைக்க நாங்கள் கொண்டு வரைக்க நிறைவாக அதை செய்யணும். ஆனா நேர்கள் கொண்டு வர்ற பாடல்களை கொண்டு பேசுவதால அது
1: அதுவே நிறைவேற்ற செய்யறீங்க. வேற என்ன அது
0: இருந்தா சரி. நன்றி நன்றி.
1: நல்லா அப்ப எனக்கு பாடல் வந்து உனை நான் கண்டவுடன் அந்த பாடு ஜே ஜே படத்துல இருந்து. அடுத்து வந்து ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தார அந்த படம்
0: சொல்லி வேலை.
1: அப்பெல்லாம் நல்ல பாடல் தான். இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிச்ச எனக்கு.
0: ஜே ஜே படத்துல ஜே பாடல் கேப்பற.
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
2: நன்மேண்டாவும் இந்துவும்.
0: நன்பேண்டாவும் இந்துவும். சரியா சொன்னீங்க. நன்பேண்டா இந்து. சக்கரவள்ளி கிழங்கு தான் ரமேஷின் ஃபேவரைட். என்ன
2: அந்த காலத்துல நம்ம கிராமத்துல அது என்ன ஈவினிங் அதான ஸ்நாக்ஸா இருக்கும்.
0: உண்மைதான் உண்மைதான். அருமையான சாப்பாடு ரமேஷ். எனக்கு சொல்லாதீங்க, பசியோட இருக்கிறேன். வாய் ஊறுது ரமேஷ். சக்கரவள்ளி
2: கடையை சாத்திட்டு ஓடுங்க.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். என்ன செய்யறது நாங்கள்? நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா
0: சொல்லுங்கள்.
3: முதல்ல உங்களுக்கு நன்றி. எனக்கு பாட்டை கொண்டு வந்தாலும் வாழ்த்தும் கூட. ஏன்னா அந்த பாட்டு முதல் தடவை நான் இசையமாக கேட்டிருக்கேன். ஒரு இடத்துல கேட்டு முதல் ஒரு தடவை கேட்ட போது பாட்டு இல்லையன்னு சொல்லிச்சுன்னா உங்களால முடிஞ்ச தடவை
0: இருக்கு. எல்லா பாடல்களும் இருக்கு. கமல் பாரதி இருக்கிறாரல்லோ, அவர் ஒரு பழம்பெரும் கலைஞன். அவர் வந்து ஊர் உலகத்துல உள்ள எல்லா பாடலும் கொண்டு வந்துறாரு. நீங்க கேக்குறீங்களான பொப் பாடல்களா இருக்கலாம், அது அந்த வெற்றி கமல் பாரதிக்கு தான். நிறைய பாடல்கள் முடுக்க வச்சிருக்க, புது பாடலாம் அவர் உடனுடன போட்டுருவார். எனக்கு அது சில பேர் இந்த பாடல் உங்கள்ட்ட இருக்கோ தெரியாதுன்னு கேட்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னடா அவற்ற பெரிய முயற்சி, அது அதை நாங்கள் உதாசீனப்படுத்த இயலாது.
3: எனக்கு
0: பாகுபலிக்கும் ஒரு இடம் இதுக்கு. நான் சும்மா உணர்ந்தான், பரவாயில்லை. நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் என்ன ஸ்தவம் அப்படி இருக்கிறீங்க?
0: நலம். என்ன ஸ்தவம்? நன்றி. நீங்கள் நலமா?
4: நாங்கள் நல்ல. உங்கள் நிகழ்ச்சி எல்லாம் அந்த மாதிரி அட்டகாசமா இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். எல்லாம் சுப்பத்திரமா இருக்கக்கூடிய முதல் வாழ்த்துக்கள். எனக்கும் நண்பேண்டாவும் பாகுபலியும்.
0: நண்பேண்டா என்ன ஸ்தவத்துக்கும் நண்பேண்டாவும் பாகுபலி.
4: நன்றி.
0: பாகுபலிக்கும் ஒரு இடம் இருக்குது. என்ன நேர்கள்?
4: நல்ல பாட்டு தானே? சூப்பர் பாட்டு.
0: சூப்பர் பாடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான்
4: எனக்கும் பிடிக்கும். ஆடக்கூடிய பாட்டு இல்ல.
0: இப்ப தவத்தை
4: கூப்பிட்டு
0: ஆட பண்ண போறோம். பேட்டி தந்தவர் யூடியூப் சேனல்ல போய்கொண்டிருக்கு பாருங்க. நல்ல பேட்டியா
4: நீங்கள்
0: வீட்டை போய் யூடியூப் சேனலை பாருங்க. டிவிஐ சிஎம்ஆர் யூடியூப் சேனல்ல ஒலிவியா சவுண்ட பேட்டி போகுது. நல்லா இருக்குது. தமிழர்களுக்கு நல்ல தகவல் சொல்லி
4: இருக்கிறான்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாசம். நான் மொரின்.
0: மொரின் வணக்கம்.
5: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் மொரின். நன்றி. நீங்கள் எப்படி?
5: கொஞ்சம் நலம், கொஞ்சம் நலம் இல்ல, அவ்வளவுதான்.
0: என்ன என்ன பிரிட்ஜ்ல ஏதும் பழுது வந்துட்டு?
5: எனக்கும் பழுது.
0: சரி
5: ஓகே.
0: என்ன
5: கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு நல்லா இல்ல, படிச்சுட்டு
0: எல்லாருக்கும்
5: தான்.
0: சரி.
5: எனக்கு வந்து ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தார அந்த பாடலும், உதயமே உயிரே.
0: ஓ, உதயமே உயிரே, பரவாயில்லை.
5: நல்ல பாடல்கள் என்ன, எல்லாமே நல்ல அருமையான பாடல்.
0: நன்றி.
5: நீங்க அப்ப முதல் கேட்டீங்க அந்த பாட்டுக்கு இந்த கீபோர்டுகள் என்ன மாதிரி, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கேட்டு கேட்டு சொல்ல முன்னமே நான் எழுதிட்டேன். அந்த ட்ரம்ஸ்கள் தான் கொஞ்சம் நிறைய ட்ரம் செட் என்ன அதுல ஒன்றும் இருக்குது.
0: ட்ரம் செட்ல கணக்கு
5: இருக்குது. லைட்டா ட்ரம் எல்லாம் போட்டு அந்த மைண்டுக்கு எல்லாம் வச்சிருந்தேன்.
0: சரியா இருந்தது,
5: கிட்டத்தட்ட சரியா வந்தது எல்லாமே.
0: வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, ஒரு ஜீவனாவது நான்
5: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
6: நலம்
0: காசி. நன்றி. நீங்கள் எப்படி?
6: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் புதுக்க புதுக்க உண்மையா நல்லா தான் இருக்கு. எனக்கு பாட்டு வந்து ராஜ்மஹால் சேவை இல்ல,
0: தாஜ்மஹால். தாஜ்மஹால்
6: மற்றது ஊரெல்லாம் முன்னே கண்டு வியந்தாரா?
0: நயன்தாரா விட மாட்டியல் காசி. அப்படி உற்சாக கரைக்கோணும் காசியும் சிரிச்சுக்கொண்டு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். நான் ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் வாங்க.
7: எனக்கு எனக்கு ரெண்டு பாடலுக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும், அப்படித்தானே?
0: ரெண்டு பாடல் தான் ஸ்ரீராம்.
7: ஆமா, எனக்கு அபராவதியும் நயன்தாராவும்.
0: ஓ, அமராவதியும் நயன்தாராவும். இந்த உங்களோட பாடல் வெளிநா கொண்ட அலசு எங்கட நிகழ்ச்சி.
7: இல்ல இல்ல இல்ல, நான் கேட்டேன், முழுமையா கேட்டேன். என்னுடைய பாடலுக்கு முக்கியத்துவம்
0: கேட்டு கொண்டதுக்கு ஒரு நாளும் அப்படி நீங்க கேட்கறீல சின்னத்தனமா இன்றைக்கு கேட்டீங்க கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க அதனாலதான் அதுக்குள்ள உணர்ந்து போட்டு ஒரு மாதிரி அந்த பாடலை பெற்றி பேசி
7: முடிச்சிட்டேன். நன்றி நன்றி.
0: தர்மபதி ராகவன் இல்லாம சொல்லி வேலை இசைஞானிட. நன்றி நன்றி.
7: ஆமா ஆமா நன்றி ஐயா.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாங்கோ.
8: அந்த உங்களோட கீத சிந்தங்கள் திரையிலக்கிய சார சங்கம் நீங்களே எடுத்து டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறது வேற, இது வந்த பாட்டு கூட நடிச்சிடுறது உங்களுடைய ஒரு சாதனை.
0: அதுக்கு நீங்கள் வாக்களிக்காம வேற யார்
8: வாக்களிக்கிறார்? உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வராததே உணைந்து காணாததா உலகங்கள் பொய்யானது.
0: வரிகளுடன் கொண்டிருவீங்க எல்லா வரிகளையும்.
8: நன்றி
0: நன்றி
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்
9: வணக்கம் வாசன்.
0: ஏ சொல்லுங்கள்.
9: எனக்கு உதயமே உயிரே அழைக்கும் மாறாத அந்த பாட்டும் மற்ற பாகுபலியில பாடணும் போட்டீங்க அந்த பாட்டுமே பிடிச்சிருக்கு. நன்றி. அதோட வாசன்
0: சொல்லுங்க.
9: நேரம் மரணமாம பயணிக்கிறீங்க, நல்ல விஷயம், தொடர்ந்து பயணிக்கும். நன்றி
0: நன்றி ஜே. நன்றி நன்றி வணக்கம். நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
10: வணக்கம் சின்ன
0: சொல்லுங்க.
10: எனக்கு இதயமே உதயமே பாடாத அந்த பாடல் மற்றது நயன்தாரா.
0: சின்னாவை இடையிடையே காண போறீங்க சின்ன
10: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். எனக்கு பாத்மா தேவையில்லை என்னமே மற்றது நயன்தாரா.
0: நயன்தாரா கண்ணன் உங்களோட பாடல் ஒழிச்சது ஜெயிலர் டூல இருந்து கேட்டீங்களா? ஜெயிலர் டூ பாடல் கேட்டீங்கள், ஒளிபரப்பினும் கேட்டீர்களா?
11: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் பவான்.
0: பவான் சொல்லுங்க.
12: எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவான். நீங்கள் எப்படி?
12: எனக்கு வந்து ஜே ஜேயும் மற்றும் சக்கரவண்டிக்கு வாங்கு.
0: ஜே ஜே திரைப்பட பாடல் என்ன?
12: சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாட்டு
0: மற்றது சக்கரவள்ளி கிழங்கு. நன்றி.
12: வந்த மாதிரி நல்லா ஜீவிகள் நிகழ்ச்சி நல்லா இருக்கு.
0: நன்றி
12: நன்றி சந்திப்போம்.
0: நன்றி நன்றி சந்திப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் மூர்த்தி அழைக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
13: எப்படி இருக்கீங்க?
0: நலம் மூர்த்தி. நீங்கள் எப்படி?
13: எனக்கு
0: நயன்தாராவும் நன்றி மூர்த்தி.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
14: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? விஜயன் சொல்லுங்க. சித்தி விஜயன் நிலைமை இருக்கிற நீங்கள் எப்படி? நிலமா?
14: ஓ நலம் நலம் நலமா இருக்காங்களா? இருக்கும். ஓகே. எனக்கு ஜே ஜே படத்துல இருந்தும் பாகுபலியும்
0: பாகுபலி ஜே ஜே பாடல் ரெண்டும் என்ன? நன்றி நன்றி விஜயன். நன்றி ஓடு ஓடி வந்து. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
15: தாஜ்மஹால் தேவை இல்லை மற்றது மனோகாலி.
0: குயின்சன் தாஜ்மஹால் தேவையில்லை மற்றது மனோகரியா? நன்றி குயின்சன். என்ன களைச்சு களைச்சு
15: போயிருக்கு?
0: சரி சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: இதேன்
0: சொல்லுங்கள்.
16: உதயம் உதயமே நயன்தாராவோ.
0: உதயமே உயிரே நிலவே
16: நயன்தாராவு. நன்றி. எல்லாம் நல்லா இருக்குது. நன்றி வணக்கம்.
0: நன்றி இதயன்.
16: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் சொல்லுங்கள்.
17: எனக்கு பாகவலியும் இதயமே அந்த பாட்டு.
0: இதயமே இதயமே உயிரே என்ன
17: உயிரே நிலவ.
0: தேவகுமார், நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியை நடத்தினர், வணக்கம்.
18: வணக்கம்.
0: நீங்கள் எப்படி?
18: என்ன
0: பாடல் உங்கள?
18: சக்கரவர்த்தி கிழங்கு.
0: ஓ,
18: வேற இதயமே இதயமே
0: சார். சக்கரவர்த்தி கிழங்கு விருப்பம் என்ன?
18: ஆமா சார்,
0: சார் நன்றி நன்றி. நேரம் இப்பொழுது 7:35. நேர்களது விருப்ப பாடல்கள் ஒலிக்கும்.
19: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
20: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
21: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
20: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
22: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் இப்போது நாங்கள் கொண்டு வந்த இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் 5 மணிக்கு நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். 5 மணியிலிருந்து 6 மணி வரை நேர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டார்கள். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை ஒரு 14 நேர்கள் தங்களது பாடல்களுடன் வந்து இணைந்திருந்தார்கள். அவர்களது பாடல்கள் தான் 5 தொடக்கம் 7 மணி வரை ஒலிபரப்பாகியது. அதில் 2 பாடல்கள் இப்பொழுது இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியிலும் இடம்பெறுகிறது. இதற்கு மேலதிகமாக இப்பொழுது 12 நேர்கள் புதிதாக இணைந்து கொண்டு பாடல்கள் விரும்பி கேட்டிருக்கின்றார்கள். இதற்காகத்தான் நாங்கள் இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மாற்றினோம். உண்மையில் 7:30 பின்னர் 12 நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டால் 9 மணிக்குள் அவர்களது பாடல்களை ஒளிபரப்புவது கடினம். ஏனென்றால் நாங்கள் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சிக்கு இடையில் பாடல்களை ஒளிபரப்புவது 5 பாடல்கள் அல்லது 6 பாடல்களை தான் நாங்கள் ஒளிபரப்ப முடியும். ஆகவே 12 நேர்களது பாடல்களை ஒளிபரப்புவது கடினம் என்பதனால்தான் நேர்களுக்கு ஒரு இலகுக்காக உண்மையில் எங்களது அன்பான நேர்கள் நாங்கள் இந்த வானொலியுடன் இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் பெரும்பாலான நேர்கள் பாடல்கள் விரும்பி கேட்பதுண்டு. அல்லது தாமும் தங்களது விருப்பங்களை தங்களது ரசனைகளை வெளிக்காட்டுவதற்காகத்தான் பொதுவாக பாடல். ஆகவே இப்படி ஒரு திசை இசை தேர்வை கொண்டு வருகின்ற போது அதன் ஊடாக நாங்கள் பாடல்களை தருகின்ற போது அதற்குள் இருக்கக்கூடிய நேர்களது விருப்பங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி வழங்குகின்றது என்பதனால்தான் இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சி அடக்க ஒடுக்கமாக 9 மணி வரை பாடல்கள் ஒளிபரப்புவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக களமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை உணர்ந்து தேர்ந்து தெளிந்து நேர்கள் வந்து ஓடோடி வந்து விருப்பங்களை தெரிவிப்பது உண்மையில் மகிழ்ச்சியை தருகின்றது. தொடர்ந்து திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். புதிதாக நேர்களும் இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் அழைக்கலாம். 1416-644-6222 நேர்களே, 7 பாடல்கள் இன்று கொண்டு வந்தோம். ஜே ஜே திரைப்படத்தில் உனை நான் கண்டவுடன் 2 தாஜ்மஹால் அமராவதி திரைப்படத்தில் தாஜ்மஹால் தேவை இல்லை அன்னமே 3 நண்பேண்டா திரைப்படத்தில் ஊரெல்லாம் உனை கண்டு வியந்தாரா நயன்தாரா அந்த பாடல். 4 ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்தில் உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன். 5 இந்தி திரைப்படத்தில் எப்படி எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா என்ற பாடல். 6 பாகுபலி திரைப்படத்திலிருந்து உருக்கியோ நட்சத்திர தூரல் தூரல் என்ற பாடல். ஏழாவது, உற்சாகத்துக்காக ஒரு பாடல் கொண்டு வந்தோம், நரும்பூக்கள் தேடும் திருத்தும்பியே என்ற பாடல். அது இப்போது அனாதையாக இருக்கிறது, யாருமே அதை விரும்பி கேட்கவில்லை. நரும்பூக்களை விரும்பாத நேர்களும் இருக்கிறீர்களா? பார்ப்போம். யாரும் விரும்பினால் அந்த பாடலை விரும்பி கேட்டால் ஒளிபரப்புவோம். இப்பொழுது அதற்கு ஒரு இடம் விட்டு கொண்டு நாங்கள் பாடல்களுடன் பயணிக்க இருக்கின்றோம்.

நேர்களை ஒழிக்கும் பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து இந்த வேளையில் ஹரிஹரன் குரலில் ஒழிக்க இருக்கின்றது. இந்த பாடலை விரும்ப தெரிவித்திருந்தார்கள் நோர்வே ஜெயா, வன்குவர் பவான், சிட்னி விஜயன். இது தாரணி விருப்பத்திலும் ஒழிக்கின்றது.

0: நேர்களை, யாழ்ப்பாணத்தில் இளம் பெண்ணொருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த பின் அந்த பெண்ணின் தாயாரை கத்தியால் குத்தி படுகாயத்துக்குள்ளாக்கிய இளைஞன் புயர்ந்து முன்பாக பாய்ந்து உயிரை மாய்த்திருக்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த கொடூர சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றிருக்கின்றது. நல்லூர் கோவில் வீதியில் உள்ள வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த இளைஞன் வீட்டிலிருந்த இளம்பெண் மீது கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும், அதேவேளை குறித்த பெண்ணின் தாயார் மீதும் இளைஞர் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டதில் தாயார் படுகாயமடைந்த நிலையில் யார் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் அங்கிருந்து தப்பி சென்று அரியாலை பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு தபால் உயர்தம் முன் பாய்ந்து உயிரை மாய்த்திருப்பார். இது காதல் படுத்தும் பாடு போல் தெரிகின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் வடகிழக்கு இலங்கை முழுவதிலும் இவ்வாறான சம்பவங்கள் இப்போது ஒரு தொடர் கதையாகி வருகின்றன. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். 6 பாடல்கள் கைவசம் இருக்கின்றன. 1 தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே அமராவதி தருவது, அதேபோல் நண்பேந்தா திரைப்படத்தில் ஊரெல்லாம் உனை கண்டு வியந்தாரா. 3 பாடல் ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்தில் உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராதது. 4 இந்து திரைப்படத்தில் எப்படி எப்படி சமஞ்சதெப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா. 5 உருக்கியோ நட்சத்திர தூரல் தூரல். 6 உற்சாக திரைப்படத்தில் நரும்பூக்கள் தேடும் திருத்தும்பியே. நான் கொண்டு வந்த பாடலை விற்கணும் நேர்களை, அதனால தான் இந்த 6 பாடலாக நரம்பூக்கள் தேடும் திருத்தும்பியே பாடலை கொண்டு வந்திருக்கின்றேன். பார்ப்போம் யார் அதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றார்கள் என்று விடமாட்டோம். யாராவது ஒருவர் விருப்பம் தெரிவிக்கும் வரை அழைத்து கொண்டே இருப்போம். நீங்கள் அழைத்து விருப்பம் தெரிவிக்கலாம். 416-644-6222.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், 416-746-2742.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vambikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the British Chilladuk thanks.
4: Chillam will let that silvum.
3: Cherry, cherry.
0: Nigga chill metro near any hundred. Wanna
7: come? Wanna
0: come? Jar pace ringle.
7: Anna, Jay pace ringle.
0: Jay, you want a pair of inner beer away? Inner Jay the contra.
7: நீங்க
0: ஜெயக்குமார் என்றே சொல்லுங்க.
7: ஜெயக்குமார் தான்.
0: ஆ, அப்படியே சொல்லுங்க, அதான் சொல்றேன். ஒரு பாடல் ரெண்டு பாடல் சொல்லலாம் நீங்கள். சக்கரவள்ளிக்கிழங்கு. நன்றி ஜெயக்குமார், ஓடு ஓடி வந்து அந்த செவி மடித்ததுக்கு நன்றி. சொன்ன உடனே அது கொஞ்சம் விடம் விடுவோம். இன்னும் யாராவது ஒருவர் ஓடி அறிவினர் தூரத்தில். நன்றி நன்றி ஜெயக்குமார்,
7: நன்றி
0: நன்றி. நேரம் 7:50. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. அடுத்து ஒலிக்கின்றது அமராவதி திரைப்பட பாடல். அமராவதி திரைப்படத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சாந்தி?
8: நல்லா
0: சாந்தி, முந்தி வந்த நீங்கள் நிறைய நேர நாள் வந்த மாதிரி இருக்கு. நரம்பூக்களை விரும்பினீங்களோ அதுக்குத்தான் அந்த விசேட நன்றி. ஆமாம், உதயமே உயிரே அந்த பாடல் சாந்தி. இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருக்கின்றார். வணக்கம்.
9: ஓ வணக்கம் பாசன், நான் நரம்பூக்களுக்கு வாக்களித்தது ஒரு முட்டான போடலாம் நாளைக்கு பாட்டு தர மாட்டீங்க அதுக்காக கள்ள ஓட்டு போட இல்லமண்டா போட்டு
0: இப்போ இதே அப்ப ரெண்டு பாடல் அப்ப ஒண்டை வெட்டி நரம்புக்களுக்கு போடுறோம் என்ன?
9: ஓ நரம்புக்களுக்கு போடுங்க, நயன்தாரா தூக்குங்க அவ மாதிரி பண்ணி டைனிங் என்னது எனக்கு.
0: நன்றி நன்றி இதே நன்றி. அதுதானே நேர்கள் விடாயினம் நம்மளோட பாடலை. இப்பொழுது தாஜ்மஹால் தேவையில்லை, எஸ்பி சரண். இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் எஸ்பி சரண், காசி, ஸ்ரீராம், கண்ணன், குயின்ஸ்டன் மற்றும் ஜெயக்குமார்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.